0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்டிங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
5: Everything okay, no problem and did you nam
6: bar kalam closing da tadikira nadik
7: the customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
9: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: HD Double HD。சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
9: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. மார்க்கமன் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன.
2: 3964
3: 316-3344 talentaacademy.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
3: Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 VKRH.com.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசனை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பீட்டர், 416-834-5753.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கமன் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. சித்ரா செல்வநாதன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ்.
4: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.
6: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
1: 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இந்த சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடும் தமிழின் பண்போடும் வருக வருக என்று நிகழ்ச்சிகளுக்குள்ளே வரவேற்றுக் கொள்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4166446222. அந்த வகையிலே இப்பொழுது முதல் 10:30 வரைக்கும் தமிழா தமிழா இடம்பெறும். தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து நவரச கவியரங்கம் 8 9 வரை இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை பாடலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து வளமை போல 9 முதல் 10:30 வரைக்கும் திருக்குறளின் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க போகின்றோம். சிறியவர்கள் பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி சிறுவர்களுக்கு 9 முதல் 9:30 வரைக்கும், அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கான நிகழ்ச்சியும் இடம்பெறும். பெரியவர்கள் என்ன தலைப்பு, என்ன அதிகாரம் பேச போறீங்க என்பதனை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியிலே வழங்க இருக்கின்றோம். நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள், இணைந்து சிறப்பியுங்கள். சிறுவர்கள் திருக்குறள் மட்டுமல்ல, எங்களுடைய மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழில் எதுவாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். ஆகவே இணைந்து சிறப்பிக்கலாம். உங்கள் எல்லோருடைய வருகையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து பாடலோடு நாம நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம்.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு முதலாவது நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் தீபன்.
0: இனிய காலை வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீங்க? உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: நல்லா இருக்கும்.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க இப்போது? எப்படி பேசுவாவா, கதைப்பாவா? நிறைய வார்த்தைகள் எல்லாம்
2: பேசுவாது போட்டா
0: நிறைய தமிழ் சொல்லிக் கொடுங்க. இப்ப இருந்தே தமிழ் வார்த்தைகள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பா அதை அவர்கள் பின்பற்றுவார்கள், இல்லைன்னா அப்படியே தமிழ் போயிடும். என்ன
2: கூட தமிழ் மேல நான் இருக்கிற அஞ்சியா வந்து தமிழம் கூட படிப்பிச்சு சொல்லிக் கொடுக்குறேன். அஞ்சியில மகளும் அவன் தமிழ் ஆவாம் தமிழா சொல்லிக் கொடுக்குறேன்.
0: ஆங்கில மொழி அது தானாகவே வரும், தமிழ் ஒரு புலத்திலே சந்திப்போம். இப்பொழுது வெப்பநிலை 13 பாகையாக இருக்கின்றது. காற்று மணத்தி அளத்துக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று பகல் பொழுது சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பொழுதாக அமையும் அதே நேரம் அதை கூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதிலே 22 பாகையும் மாலை பொழுதில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. மாலை பொழுது வெப்பநிலை 12 பாகை வரை வீழ்ச்சியடைய போகின்றது.

0: நேரம் இப்பொழுது 6:17 என்னும் அழகான ஒரு பாடல். ஆமாம், சின்ன மகாராணி ஒரு வீட்டுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அழகு சேர்க்கக்கூடிய ஒருத்தி தான். நிச்சயமாக பெரிய மகாராணிகளும் அப்படி தான். அதனால தான் திருவள்ளுவர் மங்களம் என்ப மனை மாற்றி என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன்.
0: இனிய வணக்கம் கண்ணன். வரவேற்கோடு வந்திருக்கீங்க. எப்படி வேலை முடிச்சு வீட்டை போறீங்களா அல்லது வேலைக்கு போறீங்களா? மிக்க நன்றி. உங்க எல்லாருடைய வருகையும் தான் எங்களையும் உற்சாகமாக வைத்திருக்கும். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கல்யாணி ராமன் படத்துல இருந்து ஆகா வந்துருச்சு அந்த பாட்டை கேட்போம்.
0: மிக்க நன்றி. இந்த நாள் சிறப்பாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை மலேசிய வாசுதேவன் பாடி இருக்கின்றார்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல், இசைஞானி அவர்களுடைய இசையிலே மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் ரவிசங்கர். எப்படி இருக்கு? எங்கயோ தொலைவில் இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. அங்க இருந்து பேசுறீங்க?
1: கண்டிப்பா.
0: ஆமா, வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. முதல்ல உங்களுக்கு அங்க இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கிறீங்க என்பதுதான் இன்னும் மகிழ்ச்சி. எங்க போனாலும் சிஎம்ஆர் தான். கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல் திரிவோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு இன்னைக்கு போலீஸ்காரன் மகள் 1962 வந்த படம் நினைக்கிறேன். கண்ணதாசன் வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, பி பி ஸ்ரீனிவாச ஜானகி பாடின இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன். அந்த பாடல் கேட்போம்.
0: அழகான ஒரு பாடல், மற்றும் ஒரு பாடல் வேற போன்றது.
1: ஆமாங்க, அந்த படத்துல நிறைய பாடல் நல்லா. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த படத்துல பொன் என்பேன் சிறு பூ என்பேன், அதுவும் அந்த படத்துலதான். ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போகாது, அந்த படத்துலதான்.
0: அதுலதான் வருது.
1: ஆமாங்க, பிறந்தா ஆம்பளை பக்கம் ஜெபி தபிரவா பாடின பாடல் தான்.
0: பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கணுமா, பிறக்க கூடாதா?
1: பிறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நினைக்கிறேன்.
0: சரி சரி, சரி. ஆண்கள் அவ்வளவுக்கு ஓடி ஓடி ஓடாய் தேய்பவர்கள், அதனால சொல்லி போல இருக்கு.
1: என்னதான் பெண்கள் தான் மேன்மை.
0: சரி சரி, மிக்க மிக்க நன்றி. பாடல்களை அந்த வரிகளை எல்லாம் ரொம்ப ரசிப்பீங்க.
1: சிறப்பு,
0: மிக்க நன்றி ரவிசங்கர்.
1: உங்களுக்கு
0: சந்திப்போம்.
1: வணக்கம்.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது காலை 6:30. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சோதி அம்மா, இன்னைய காலை வணக்கங்க. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். மிக்க நன்றி தியாகராஜா உங்க வருகைக்கும். நீங்க நலமா?
2: நாங்கள் நல்லா நலம், நன்றிகள். வாட்டுக்கண் காலையிலே வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிகளை தந்துட்டு சோதி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காலையிலே.
1: ஆமா, மிக்க நன்றி. சொல்லுங்க.
2: நான் இன்று பாசம் படத்துல இருந்து உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் வனம் மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக.
1: ரொம்ப பேராசையா இருக்கிற மாதிரி இருக்கே.
2: கண்ணதாசன் அப்படி வரி, கண்ணதாசனா தான் இருக்கணும், அப்படி வரிகள் எழுதியிருக்கா கண்ணதாசனா வாரியான்னு எனக்கு தெரியவில்லை இதுல. அதுமாதிரி வரிகள் நல்லா இருக்கு, அந்த வாரிய வரிகள் எல்லாம். அப்ப தாயை பற்றி தான் அதுல கூடுதலாக அந்த பாட்டிலேயே ஓடுது.
1: உங்களுக்கு அதிகமா டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய பாடல்கள் தான் பிடிக்கும் அப்படியா? அல்லது
2: நாங்கள் அந்த காலத்திலே அவற்றை பாடல்கள் தான் கேட்டு வளர்ந்தோம். சுசீலாமா அவர் தானே அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பாடி நிறைத்து விட்டு போது நம்ம ஒரு பாடகர் என்றால் அவர் தானே, எல்லாருக்கும் பாடி இருக்கிறார். என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாடல் இல்லை, அவர்கள் தான் பாடினார். அப்போ நாங்கள் வளர்ந்து சின்னலேருந்து வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு தானே நாங்கள் மற்ற ஆட்டோட பாட்டுலாம் கேட்டிருப்போம். அதுவரையும் ரெண்டு வீட்டை பாட்டும் தான் கூடுதலாக கேட்டிருப்போம். அதுபடியில் அவரும் ஒரு கூடுதலான பாடுகளை பாடி எங்களை மகளை விட்டவர். அவரும் ஒரு ஆள்.
1: ஆகவே அவருடைய
2: பாடுகளை காலையில கேட்போம். நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அம்மா.
1: நிச்சயமாக.
2: நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
2: சந்திப்போம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். பாசம் திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த பாடல்.

எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக

உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

0: பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

நேரம் இப்பொழுது 6:42. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்க 8 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். ஒழித்த அந்த பாடலை எஸ்பிவி அவர்களோடு பி சுசிலா இணைந்து பாடியிருந்தார். இன்று திருக்குறள் நிகழ்ச்சிக்கான தலைப்பினை உங்களுக்கு தருகின்றோம். தலைப்பு என்று உங்களுக்கான அதிகாரம் விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். 9 அதிகாரமாகிய விருந்தோம்பல், அந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த குரல் பாக்கலன்னு நீங்க சொல்லலாம். இல்லாது விட்டால் நீங்க பொதுவாகவும் பேசிக் கொள்ளலாம். புலம்பெயர் வாழ்விலும் நிலைத்து நிற்கும் விருந்தோம்பல் என்ற தலைப்பிலே நீங்க பேச போகிறீர்கள். புலம்பெயர் வாழ்விலும் நிலைத்து நிற்கும் விருந்தோம்பல். இல்லையே, நிலைத்து நிற்கவில்லையே என்று சொல்ல போறீங்களோ தெரியல. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு தலைப்பினை தருகின்றேன், பார்க்கலாம். உங்களுடைய அவதானிப்பின் பெயரிலே எப்படி கருத்துக்களை நீங்க முன்வைக்க போகின்றீர்கள்? புலம்பெயர் வாழ்விலும் நிலைத்து நிற்கும் விருந்தோம்பல். தொடர்ந்து வருகின்றது கொஞ்சம் சலங்கை திரைப்பட பாடல்.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: மருத்துவ குறிப்பு. ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மருத்துவர் மகாதேவன்.
1: நாவிற்கு சர்க்கரை இனிப்பானது, ஆனால் சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு இந்த சர்க்கரை ஒரு உயிர்கொல்லியாக அமைந்துவிடும். இதற்கு மாற்று வழி என்ன? சர்க்கரை இல்லாமல் ஒரு காப்பியோ தேநீரோ பருகுவது சிரமம். ஆகையால் நல்ல ஒரு ஸ்வீட்னர், அதாவது சர்க்கரையை போல இனிப்பாக இருக்கும் ஆனால் சர்க்கரையின் தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த ஸ்வீட்னரை நீங்கள் நிச்சயமாக உபயோகப்படுத்த வேண்டும். இதனால் சர்க்கரையின் ருசியை நா உணர்ந்தாலும் அந்த சர்க்கரையின் அளவு உடலிலே ஏறாத வண்ணம் பார்த்து கொள்ளலாம். சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் நிச்சயமாக உங்களது சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் ஒரு வழி இந்த ஸ்வீட்னர்கள் என்று சொல்லப்படும் செயற்கை சர்க்கரை ருசியை கொடுக்கும் பதார்த்தங்களாகும்.
0: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
2: நேரம் இப்பொழுது 6:50 தொடர்ந்து வருகின்றது தலைவாசல் திரைப்பட பாடல் ஜானகி அம்மாவின் குரலிலே. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் 8 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சு நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 416-268-0155
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது 7:02. அச்சுவேலி பகுதியில் எங்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இடம்பெற்றதாக சமூக வலைதளங்களில் வெளியான தாக்குதல் காட்சிகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த சீர்திருத்த பள்ளியில் உள்ள மாணவர்களை மற்றொரு குழுவை சேர்ந்த மாணவர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன. அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழ்நாடு புதிய சாதனை படைத்துள்ளதாகவும் மத்திய அரசின் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2026-27 நிதியாண்டில் முதல் காலாண்டில், அதாவது ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் தமிழ்நாடு சுமார் 50,000 கோடி ரூபாய், அதாவது 5.95 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ளது. ஆன்டாரியோ மாகாணத்தில் அடுத்த வாரம் முதல் ஃப்ளூ காய்ச்சல் மற்றும் COVID-19 தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. செப்டம்பர் 28 முதல் அதிக ஆபத்துள்ள மற்றும் முன்னுரிமை வழங்கப்படும் குழுக்களுக்கு தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. இதில் சுகாதார பணியாளர்கள், முதியோர் மற்றும் நீண்டகால பராமரிப்பு நிலையங்களில் உள்ளவர்கள் உள்ளிட்டோர் அடங்குகின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81st கூட்டத்தொடரில் உரையாற்றிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சர்வதேச கடற்பரப்பில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
0: மணத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்
1: தமிழோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க 10:30 வரைக்கும் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை தொடர்ந்து கேட்டு மகிழப் போன்றீர்கள். அதனைத் தொடர்ந்து நவரச கவியரங்கம் 9 மணி வரைக்கும் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து சிறுவர்கள் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி நீங்க கேட்டு மகிழலாம். கேட்பது மட்டுமில்லாமல் இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இன்றைய தினம் 9வது அதிகாரமாகி விருந்தோம்பல் குறித்து பேசலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
2: என்ற உண்மை முழு பேர் நிறைமதிகுமார்.
1: நிறைமதிகுமார், அருமை. பூரண நிலவாக வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
2: முதல் முதலாக எஸ்டிக்கு வந்திருக்கிறேன்.
1: முதன் முதலா வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
2: ஆனால் சிஎம்ஆர் நாங்க பழைய ஆக்கள் கே குமார் என்று வாரணும்.
1: ஆமாம், ஆமாம்.
2: இப்ப
1: இந்த அழகான நிறை மதி குமார் என்ற பெயரை ஏன் சொல்வதில்லை? அப்ப கே குமார் என்று சொல்லிட்டீங்க.
2: ஏன்டா, ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. நான் தேடி 59 வருஷம் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
1: பின்னணி இருக்க, சரி, அதை விடுவோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
2: யானை அம்மாண்ட புத்தம் போது காலை வேலை என்ற பாட்டு கேட்போம்.
1: நீங்கள் ஒரு எழுத்து பணியில ஈடுபட்டு இருக்கிறீங்களா, எழுத்தாளராக? இல்ல,
2: என் அண்ணர் தான். அண்ணன் நீங்கள் ஒரு எம்மே, ரெண்டு பேரும் நீங்களும் மட்டும் அவர் மிகத்த அரட்டு.
1: இந்த விவரங்கள் எல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது எனக்கு தெரியல. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். பாடல் வருகின்றது, கேட்டு மகிழுங்கள்.

0: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் ஜோதி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களையும்
1: சிறப்பு
0: சிறப்பு. இந்த காலை பொழுதுலயே எப்படி என்ன எல்லாம் இன்றைக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க?
1: மூன்று நாள் மறக்கறி.
0: மூன்று நாட்கள் மறக்கறி.
1: வியாழன் வெள்ளி புரட்டாதி சனி.
0: ஆமாம் ஆமாம்.
1: நேற்று கோயிலுக்கு போனாங்க. இன்றைக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யும்.
0: இனி வாணி விழாவும் வருது. அதுல 9 நாட்களா 10 நாட்கள் போக போகுது.
1: கார்த்திகை
0: விளக்கீடு 3 நாட்கள் உபவாசம் இருந்து பலனை பண்ணுவார்கள் இல்லையா? அது அந்த கார்த்திகை பெண்கள் முருகனுக்காக இயற்றிய அந்த விரதம் தானே? அது நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்று பெண்கள் இயற்றுகின்ற விரதம் அந்த விரதம். ஆமாம் ஆமாம். சரி சரி, சொல்லுங்க என்ன பாடல் இப்பொழுது உங்களுக்கு வேண்டும்?
1: எனக்கு உயிரோடு உயிராக படத்தில் இருந்து அன்பு அன்பு நீ என் பிள்ளை அந்த படக்கம்
0: கண்டிப்பா. அதுவும் கூட அழகான பாடல். மிக நன்றி கோதாஸ். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. வருகின்றது அழகான மற்றும் ஒரு பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:18 நிமிடம். பழனி பாரதியின் வரிகளில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். ஹரிகரனோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது, உயிரோடு உயிராக திரைப்பட பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது யாழ் மண்ணிலிருந்து ரவிபாலா.
0: யாழ் மண்ணிலிருந்து ரவிபாலா, உங்களை அன்போடு வருக வருக என்று கனேடிய தேசத்தில் இருந்து வரவேற்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க சொல்லுங்க, சிறப்பு சிறப்பு உங்களுக்கு இருந்து வாட்ஸ்அப் ஊடாக வரக்கூடியதா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி.
1: நீங்கள் அதிகாலை 7 மணி சொல்லுங்க அனுபவிக்கிறீங்க, நாங்கள் மாலை நேரத்தை அனுபவிக்கிறோம். 4:45 ஞாயிற்றுக்கிழமை.
0: நிச்சயமாக. எப்படி நல்லூர் கந்தன் ரொம்ப பிடிக்கும், நீங்க போனீங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா, கோயிலா முதல் வேலை தான் நல்லூர் தலை, நல்லூர் தலைக்கு முதல் வேலை.
0: போயிட்டு வந்துட்டீங்க?
1: நான் ஒரு சிச்சுவேஷன் சாங் கேட்கிறேன். அந்த ஊர்வட்டு ஊர் வந்த இடத்துல இருந்து நம்ம ஊர போர் வருமா, சொற்கேமே என்றாலும் நம்ம ஊர போர் வருமா, அந்த பாடல் கேட்கிறேன் ஜோதி.
0: ஆகவே இப்பொழுது சொர்க்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது.
1: பாடல்
0: வரப்போன்றது. மிக்க நன்றி ரவிபாலா, உங்க வருகைக்கும் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ஜோதி, நன்றி வாய்ப்புக்கு. நன்றி
0: நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது 7:20, 8 மணிக்கு கவியரங்கில் சந்திக்க போன்றோம். இங்கே பொறுமையோடு காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: நேரம் இப்பொழுது 7:25. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோதிமான். சிவன் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சிவன்?
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்க. நன்றி.
0: நல்லது. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு வந்து கதிரவனை பார்த்து பூக்கள் விடந்தூது அந்த பாட்டு.
0: காலை இப்பொழுது கேட்ட ஒரு பாடலோடு வந்திருக்கிறீங்க.
1: அப்படியில நல்ல அமைதியான மியூசிக் நல்லா இருக்கும் பாட்டு.
0: நிச்சயமாக
1: நிச்சயமாக. ஹலோ.
0: ஆமாம் சொல்லுங்க. சிறப்பு இந்த நாள் சிறப்பாக அமையட்டும். சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை
1: தரப்போகின்றேன்.
0: வணக்கம்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
1: நேரம் இப்பொழுது 7:35 தொடர்ந்து அடுத்த நேரோடு பேச போகின்றோம். வணக்கம்.
2: எல்லாருக்கும் அப்படியே இருக்கட்டும், நல்ல நாளா இருக்கட்டும் வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷயமா ஒரு பிளான் ஒன்னும் இல்லை, பட் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குமே இல்லையா?
1: கண்டிப்பா ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
2: எனக்கு

0: சிவப்பை திரைப்படத்துல கொதிக்கிற மனசு வந்து பட்டிருக்கிறீங்களா?
1: நன்றி, வணக்கம். கார்த்திக் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழியுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
3: தமிழ தமிழ்லி அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்
4: காலை வணக்கம் ரமேஷ் எப்படி இருக்கீங்க
3: நலமாக இருக்கின்றேன் எப்படி இருக்கீங்க ரமேஷ் சந்திக்கின்றோம் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் தமிழ்மையா வணக்கம் சிவலிங்க எப்படி நலமா இருக்கீங்களா
3: நலமாக இருக்கின்றேன் மிக்க நன்றி சிவலிங்கம் ஐயா நீங்க நலமா
5: நான் நலமா இருக்கேன் உங்க நேர்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன்
3: எப்படி டீ எல்லாம் குடிச்சீங்களா காலையில
5: எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட நேர்ச்சியை கேட்டுக்கிட்டு
3: இருக்கேன் சரி சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்
5: இவங்க சாமியே ஐயப்பா அந்த பாடலை கேட்போம்
3: சுவாமியே ஐயப்பா அந்த பாடலாம் திரைப்படத்திலிருந்து வரப்போன்றது நீங்க மட்டுமில்லை எல்லாருமே அப்படித்தான் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பணம் மட்டுமில்ல நாம நினைக்கிறது ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்ன ஏழைகள் தான் அது பணம் மட்டுமாக இருக்கும் என்று இல்லை சரி கிடைப்பது கிடைப்பதில்லை என்று சொன்ன
5: ஏழைதான்
3: மிக்க நன்றி உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்
5: மீண்டும் சந்திப்போம் தமிழமையே வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் அடுத்த நேரங்களோடு வணக்கம்
5: என்ன
3: பாடல் தெரிவோடு வந்திருக்கீங்க
5: தளபதி படத்தில் இருந்து
3: அந்த பாடல் தொடர்ந்து வரும் மிக்க நன்றி இதியன் வணக்கம் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க இணைந்து கொள்ளலாம் உங்களுக்கு பெரிய கவிதையா குட்டி கவிதையா என்ன கவிதையும் நீங்க எடுத்து வரலாம் உங்களுக்கு பிடித்த தலைப்பிலே நீங்க கவி பாடலாம்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: யப்பா யப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, ஏழ தலையெழுத்த மாத்தப்பா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது 8:01. தம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறும் எந்தவொரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தை முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள மம்தா பானர்ஜி வாக்காளர் பட்டியலிலிருந்து பெருமளவான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் நுகர்வோர் தங்களது செலவினங்களை கவனமாக மேற்கொண்டு வருவதால் காஸ்கோ நிறுவனத்தின் காலாண்டு விற்பனை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்து அமெரிக்காவின் தடைகளை அமல்படுத்தியமைக்காக பிரித்தானியா, துருக்கி, ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கங்களுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்.
2: இப்பொழுது முதல் தொடர்ந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் நவரச கவியரங்கில் இணைந்து கொண்டு கவி வழங்கலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்கள் கவிதை சொல்லலாம். ஆமாம், அது எந்த ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். நல்லத ஒரு கவிதை, சமூக பொறுப்பு மிக்க ஒரு கவிதையினை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காதல் கவிதையாக கூட இருக்கலாம், புரட்சி கவிதையாகவும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. சமூக பொறுப்பு மிக்க ஒரு கவிதை, அதே மாதிரி உறவுகள், இயற்கை என்று சொல்லி உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைப்பில் நீங்கள் கவிதை பாட போகிறீங்க. சிறப்பிக்க காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வருக வருக என்று முதலிலே வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான மொழி சார்ந்த நிகழ்ச்சியும், அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கின்றது. பாடல் ஒன்றை தொடர்ந்து நேயர்களை எப்பொழுது சந்திக்கப் போகின்றோம்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல்

0: நேரம் இப்பொழுது 8:11. தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். 9 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு முதலாவது நேரங்களோடு. வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, பஞ்சாட்சரம் பேசலாம்.
0: இனி வணக்கம் பஞ்சாட்சரம் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
1: நன்றி. எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கிறோம்.
0: ஆமா, சொல்லுங்க.
1: முதல்ல யாழ் மண்ணில் இருந்து ரவிவாளன் குரல் கேட்டது மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, எல்லோருக்கும்
1: ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்க இருந்தாலும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார்.
0: ஆமாம் ஆமாம், சிறப்பு.
1: அப்ப நான் இப்ப இந்த வாழ்க்கையினும் வசந்தம் ஒரு சுருக்கமா சின்ன வெளியில எழுதி போட்டு அதுக்கு வாழ்க்கையினும் வசந்தம் வந்து தலைப்பு கொடுத்திருக்கிறேன்.
0: வாழ்க்கையினும்
1: அன்போட குடும்பம் இருந்தால் அது சொர்க்கமா இருக்கும், வசந்தமா இருக்கும். ஒவ்வொருத்த கதையை கேட்கணும் வந்தா அது நிறகமா போயிடும்.
0: நிச்சயமாக.
1: அப்ப சுருக்கமா சின்னனா ஒன்று சொல்ல போறேன்.
0: ஆமாம், சொல்லுங்க.
1: எங்கள் அன்பு பெற்றோர்கள் செய்த தவத்தினால் விதையாய் விழுந்தோம், இந்த மண்ணில் வேதாய் முளைத்தோம். அவர்கள் காட்டிய நல்வழியில் எங்கள் அன்பு பெற்றோர்கள் செய்த தவத்தினால் விதையாய் விழுந்தோம், இந்த மண்ணில் வேதாய் முளைத்தோம். அவர்கள் காட்டிய நல்வழியில் வாழ்க்கையில் இன்பம் என்பது நறுமணம் வீசும் வண்ண மலர்கள், துன்பம் என்பது வலிதரும் கூடிய முட்கள். வாழ்க்கையில் இன்பம் என்பது நறுமணம் வீசும் வண்ண மலர்கள், துன்பம் என்பது வலிதரும் கூடிய முட்கள். வசந்த காலத்து பூங்காட்டாய் அமையும் வாழ்க்கை சில நேரம் புயலால் அடிக்கும் சோதனைகள் கடந்து போவோம். வசந்த காலத்து பூங்காட்டாய் அமையும் வாழ்க்கை சில நேரம் புயலால் அடிக்கும் சோதனைகள் கடந்து போவோம். வாழ்க்கையினும் நந்தவனத்தை வசந்தமாக சுதந்திரமாக மகிழ்ச்சியாய் மனவரைவாய் நாங்கள் தான் மாற்ற வேண்டும். ரோஜா பூவாக ஏற்கம் பூவாக அல்லாமல் வாழ்க்கையினும் நந்தவனத்தை வசந்தமாய் சுகந்தமாய் மகிழ்ச்சியாய் மனவரைவாய் நாங்கள் தான் மாற்ற வேண்டும். ரோஜா பூவாக பெருக்கம்பூவாக அல்ல. வாழ்க்கை நீ விரும்பும் விளையாட்டு என்றால் வெட்டியை உனதாக்கிக்கொள்ளும். வாழ்க்கை பூஞ்சோலை என்றால் தோட்டத்தை உனதாக்கிக்கொள்ளும். வாழ்க்கை அன்பானது என்றால் முதலில் உன்னை நேசி, அதை அன்போடு அழகோடு அருகில் உள்ளதையும் நேசி, வெட்டி உனக்கே சொந்தம். வாழ்க்கை நீ விரும்பும் விளையாட்டு என்றால் வெட்டியை உனதாக்கிக்கொள்ளும். வாழ்க்கை பூஞ்சோலை என்றால் தோட்டத்தை உனதாக்கிக்கொள்ளும். வாழ்க்கை அன்பானது என்றால் முதலில் உன்னை நேசி, அதே அன்போடு அளவோடு அருகில் உள்ளவனை நேசி, வெற்றி உனக்கே சொந்தம். நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா, வாழ்க்கை வசந்தமாக வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமான உண்மை அது. அப்படியாயில் தான் நாங்கள் மற்றவர்களை நேசிப்பதோ அல்லது தன்னம்பிக்கையோடு வாழ முடியும். தன்னை தான் காதலனாய் நினைத்தொன்றும் துண்ணற்க தீவினை பால், அந்த குரல் அதான் ஞாபகத்தில் வருது. நிச்சயமாக, நீங்க சொன்னது மாதிரி வாழ்க்கையில மலரும் இருக்கும் முட்களும் இருக்கும், கண்டிப்பா ரெண்டும் இணைந்தது தானே
1: வாழ்க்கை. நாங்கள் துன்பம் வந்தோம்னு தோழக்கூடாது, இன்பம் வந்தோம்னு ஆட்டம் போடக்கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: என்னுடைய கால தத்துவம் வாழ்க்கை வசந்தம் என்ற காலை தத்துவம், இன்றைய காலை தத்துவம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக, அது இன்றைய காலை பொழுதின் நல்விருந்தாகவும் அமைந்திருக்கின்றது. நச்சிந்தனையாக மிக்க நன்றி பஞ்சா.
1: நன்றி நன்றி வாய்ப்புக்கு ஜோதி. நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, மீண்டும் வரவேற்கின்றேன். யாழ் மண்ணில் இருந்து உங்களை இணைந்திருக்கிற உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். சொல்லுங்கள், அங்கிருந்து கவிதை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க.
2: முதல்ல வாழ்க்கையின் மூல மந்திரத்தை சொல்லி சென்ற உங்களுடைய பஞ்சாஜரம் வாழ்த்துக்கள்.
0: ஆமா ஆமா,
2: முதல் கவிதையா வந்தது சந்தோஷமா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது. என்னுடைய கவிதை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்ப நான் மண்ணின் சுவாசத்தை வந்து கொண்டிருக்கேன். அப்ப நான் இருக்கிற சந்தோஷம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கவிதை ஒன்றுதான் நான் பயிற்சிருக்கிறேன் ஜோதி. மண்ணின் சுவாசம் என்ற தலைப்புல இந்த கவிதை வருது.
0: மண்ணின் சுவாசம்.
2: ஆமா, நான் என்னுடைய நான் சுவாசிப்பதை நான் கவிதைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி இருக்கின்றது அந்த இனிமை இன்பம் என்பதனை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: நன்றி ஜோதி, நன்றி. மண்ணின் சுவாசம். பொங்கிய ஆவலுடன் பொங்கு மாடிகள் கலதாண்டி பவ்வியமாய் பதம் பதித்தேன். இந்துவாளியின் அழகிய முத்து தீவிலே பெற்றவாயின் சுகம் எனக்கு வளமாய்த்தான் இருக்கிறது யாழ்ப்பாணம். என் நலம் மேல் கொண்டு காத்த நல்லூர் மிருகனும் நலமாய்த்தான் உள்ளார். அணிவகுத்து கண் சுமிட்டும் வண்ண கட்டிடங்கள் என்ன இல்லை இங்கு அத்தனையும் பெற்றிடலாம். சிதறுண்டு அத்தனையும் வெகு சிறப்பாய் இங்கு என்ன இல்லை இங்கு அத்தனையும் பெற்றிடலாம். சிதறுண்ட அத்தனையும் வெகு சிறப்பாய் இங்கு வாகனங்கள் இங்கு கனடாவை மிஞ்சிருக்கும். வாகனங்கள் இங்கு கனடாவை மிஞ்சிருக்கும். கவனம் தொலைந்தால் கரணம் நிச்சயம். இங்கு வாகனங்கள் கனடாவை மிஞ்சி நிற்கின்றன. கவனம் தொலைந்தால் கரணம் நிச்சயம். மக்களின் நடமாட்டம் விழாக்கோலமாய் இங்கு கோயில்கள் பலவும் அலங்கார கோபுரங்களாய். மக்களின் நடமாட்டம் விழாக்கோலமாய் இங்கு கோயில்கள் பலவும் அலங்கார கோபுரங்களாய். சமைத்திட வேண்டாம் தாராளமாய் உணவு சாலைகள். நீங்கள் சமைத்திட வேண்டாம் தாராளமாய் உணவு சாலைகள். கோடியில் இங்கே பரப்பு காணியின் விலை. கோடியில் இங்கே பரப்பு காணியின் விலை. நகையும் காணியும் சீதனமாய் வேண்டினால் கோடீஸ்வரன் தான். ஆனால் ஊர் மாப்பிளை ஆவலாய் யாரும் பார்ப்பதில்லை. கோடியில் இங்கே பரப்பு காணியின் விலை நகையும் காணியும் சீதனமாய் வேண்டினால் கோடீஸ்வரன் தான். ஆனால் ஊர் மாப்பிளை ஆவலாய் யாரும் பார்ப்பதில்லை. வெளிநாட்டு மாப்பிளை தான் மணப்பெண் வேண்டுவது. வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் மணப்பெண்கள் வேண்டுவது. தூரவேசம் பறந்துட இலசுகள் இன்னும் போராட்டம். தூரவேசம் பறந்துட இலசுகள் இன்னும் போராட்டம். மணிகள் யாவும் மாளிகை கோலம். மணிகள் யாவும் மாளிகை கோலம். ஊர்ச்சாலைகள் எல்லாம் குறுகிய விட்டம். ஊர்ச்சாலைகள் எல்லாம் குறுகிய விட்டம். அடுத்தவர் நோக்கா மதில்களின் உயரம். புதுமையில் வாடும் மூத்தோர் ஏராளம். புதுமையில் வாடும் மூத்தோர் ஏராளம். பணம் தக்க மட்டும் பாசம் மட்டும் வெட்கம். புதுமையில் வாடும் மூத்தோர் ஏராளம். பணம் தக்க மட்டும் பாசம் மட்டும் வெட்கம். தற்சார்பு தொழில் நல பொது பொறிமுறைகள் எங்காலே நான் நிற்கும் வழிமுறைகள். தற்சார்பு தொழில் நல பொறிமுறைகள் எங்காலே நான் நிற்கும் வழிமுறைகள். ஏதேனும் உண்டோ எதிர்காலம் ஏற்றம் உண்டோ நாளைய தலைமுறைகள் உறவு பாலம் சாத்தியமா. எத்தனை நாள் வெளிநாட்டு பண பரிமாற்றம். ஏதேனும் உண்டோ எதிர்கால ஏற்றம் உண்டோ.
0: அடடா ரவிபாலா, மறுபடியும் நீங்க இணைந்து கொள்ளலாம். அங்கிருந்து இணைந்து கொள்வதில் உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். உங்களுடைய அழகான கவிதையை நாம தொடர்ந்து கேட்க வேண்டும். இணைந்து கொள்ளுங்க, பாடல் ஒன்றை தொடர்ந்து பேசுவோம். ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. அடுத்து தொடர்ந்து ரவி பாலா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. அந்த தொலைபேசியில் அழைப்பு நடந்துட்டு
0: ஆமா சொல்லுங்க, வரவேற்கிறேன். மறுபடியும் தொடருங்க.
1: ஆமா, முதல்ல இருந்து வாசிக்கணும்.
0: ஆமா,
1: நன்றி ஜோதி, நன்றி. மண்ணின் சுவாசம் பொங்கிய ஆவலுடன் பொங்கு மாளிகள் பல தாண்டி பவ்யமாய் பதம் பதித்தேன் இந்து காளியின் அழகிய முத்து தீவிலே. பெற்ற தாயின் சுகம் எனக்கு இந்நிலம் வேல் கொண்டு காத்த நல்லூர் முருகனும் நிலமாய்த்தான் உள்ளார். வளமாய்த்தான் இருக்கிறது யாழ்ப்பாணம். அணிவகுத்து கண்டு முட்டும் வண்ண கட்டிடங்கள் என்ன இல்லை இங்கு, அத்தனையும் பெற்றிடலாம். சிதறுண்ட அத்தனையும் வெகு சிறப்பாய் இங்கு. வாகனங்கள் இங்கு கனடாவை மிஞ்சும். கவனம் சுழைந்தால் கரணம் நிச்சயம். மக்களின் நடமாட்டம் விழாக்கோலம் இங்கு. கோயில்கள் பலவும் அலங்கார கோபுரங்களாய். சமைத்திட வேண்டாம், தாராளமாய் உணவுச்சாலைகள். கோடியில் இங்கே பிறப்பு காணிகள் விலை. நகையும் காணியும் சீதனமாய் வேண்டினால் கோடி சிறந்தான். ஆனால் ஊர் மாப்பிள்ளை அவளாய் யாரும் பார்ப்பதில்லை. வெளிநாட்டு மாப்பிள்ளைதான் மணப்பெண் வேண்டுவது. துறவேஷம் பறந்துட இலசுகள் இன்னும் போராட்டம். மனைகள் யாவும் மாளிகை கோலம். ஊச்சாலைகள் எல்லாம் குறுகிய விட்டம். அடுத்தவர் நோக்கா மதில்கள் உயரம். அடுத்தவர் நோக்கா மதில்களின் உயரம். முதுமையில் வாடும் மூத்த உரையாளம். பணம் தக்க மட்டும், பாசம் மட்டும் இருக்கம். தற்சார்பு தொழில்நல பொறிமுறைகள். எங்காலில் நாணிக்கும் வழிமுறைகள். இதேனும் உண்டோ, எதிர்காலம் ஏற்றம் உண்டோ? நாளைய தலைமுறைகள் உறவுப்பாளம் சாத்தியமா? நாளைய தலைமுறைகள் உறவுப்பாளம் சாத்தியமா? எத்தனை நாள் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம்? புரியாத புதிராய் எனக்குள்ளே வினாவாக, புரியாத புதிராய் எனக்குள்ளே வினாவாக. மாய வளம் மட்டும் பார்த்து வியக்கிறேன், மாய வளம் மட்டும் பார்த்து வியக்கிறேன். மாறாத வடுக்களும் மின்மண்ணில் ஒரு பக்கம். நான் வேண்டும் மண்ணின் சுவாசம். கிட்டவில்லை எனக்கு நாளை கிட்டிவிடும் நம்பிக்கை. நான் வேண்டும் மண்ணின் சுவாசம். கிட்டவில்லை எனக்கு நாளை கிட்டிவிடும் நம்பிக்கை. தொற்றிருப்போம் ஒற்றை புள்ளியும். மாய விம்பங்கள் தூரமாய் விலக தன்னிறைவு கொண்ட தனிப்பெரும் சூரியனாக. நன்றி ஜோதி.
0: அருமை. ஒரு கதை சொல்லுமா போல அந்த கதை கவிதையாக வடித்திருக்கிறீங்க. மிக அருமை, மிக அருமை. பார்த்தவற்றை எல்லாம் கவியில எடுத்து வந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி ரவி பாலா. யாழ் மண்ணுக்கு எல்லாரையும் அழைத்து போன மாதிரி ஒரு உணர்வு. வண்ண வண்ண கட்டிடங்கள் தான் நிச்சயமாக உணர்வு மாதிரி இல்லை இப்பொழுது. ஆமா ஆமா, இப்பொழுது எல்லாமே மிக சிறப்பாக நீங்க சொன்னது மாதிரி வண்ணமயமா தான் இருக்குது அங்கே. அனுபவ பகிர்வாக இன்னொரு முறை இன்னொரு வடிவிலே கவிதை எழுதுங்க. நீங்க சொன்னது மாதிரி குறிப்பாக இந்த வாகனம் வீதி விபத்து என்பது மிக மோசம் அங்கே. இந்த எப்படி சொல்றது, வீதி ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்பது என்பது
1: எதுவுமே எதுவுமே இல்லை யோகி, எதுவுமே இல்லை. என்ன நிமிடமும் எதுவும் நடக்கலாம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக. இப்பொழுது அண்மையிலும் கூட கடந்த வாரம் எங்களுக்கு கணித பாடம் கற்பித்த ஆசிரியர், அவருக்கு அவ்வளவு வயசு கூட இல்லை, ஆனால் அவர் பயணித்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு வாகனம் வந்து மோதி அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். ஆமாம் ஆமாம்.
1: பெரும்பாலும் ஒரு
0: விடயம்
1: போக்குவரத்து செய்வது சாலைகள் அவ்வளவு சரியாகவும் இல்லை, போக்குவரத்து உரைகளும் சரியாக இல்லை, அதை மதிப்பதற்கு மக்களும் தயாராக இல்லை. மிகுந்த வாகனங்கள் வாகனங்களை நெருக்கமும் அதிகம் ஜோதி, நெருக்கமும் அதிகம், வாகனங்களை
0: நெருக்கமும் அதிகம், அதுக்குள்ள இருக்கவே ஒரு பயமா இருக்கும், இங்க ஒன்னே மோதுவாங்களோன்னு சொல்லி. அதை விட நாங்களே அங்க போய் ஒரு வாகனத்தை எடுத்து நாங்களே ஓடிக்கொள்வதுதான் சிறப்பு. இருந்தாலும் கூட அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கு. அது நாங்கள் ஓடுகின்ற பொழுது கூட மற்றவர்கள் ஒழுங்காக வாகனத்தை செலுத்தவில்லைன்னா எங்களுக்கும் கடினம் தான் வாகனம் செலுத்துவது. அதனை விட இரவு நேரங்கள்ல எல்லாம் தூரத்துக்கு போயிட்டு நண்பர்கள் வீட்டுக்கு நாம திரும்பி வாகனத்தை செலுத்தி நாங்களே செலுத்திட்டு வருகின்ற பொழுது கூட அதுல மன்னிக்கோன்னு சொல்றதுக்கு இந்த குடி போதையிலே வருகின்ற ஐயாக்கள் மிக மிக மிக மிக அவர்கள் சைக்கிள்ல துவிச்சக்கர வண்டியில வருவார்கள். இரண்டு பொழுதிலே அவர்கள் தள்ளாடிய ஓட்டம், அப்ப அதுக்குள்ள வாகனம் ஓட இல்லாத எங்களால இப்படி அவர்களை அடித்து விட்டால் அது ஒரு பிரச்சனை, தவறி அதுவும் நடக்கலாம். அப்ப வாகனம் செலுத்துவதும் கடினம் வாங்கி அப்படியான எந்த வீதி ஒழுங்கு ஒழுக்கம் எதுவும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நாளாந்த மரணம், நாளாந்த மரணம். ஆமாம் ஆமாம்.
1: நாங்கள் வாகனம் செலுத்த தெரிந்திருந்தாலும் ஜோதி, இங்கே ஓடுவதற்கு ஒரு ஸ்பெஷல் அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இல்லாம இங்க ஓடுவது கடினம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக. ஆகவே அதையெல்லாம் பார்த்து செயல்பட வேணும். நாங்கள் அங்க போய் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அது அங்க ஓடிட்டு இங்க வந்தாலும் கூட அது இங்க புழக்கப்பட்டுட்டு மற்ற சைடு இருந்து ஓடுகின்ற பொழுது அது சற்று கடினமாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு கான்பிடன்ட் என்பது கண்டிப்பா வேணும். இல்லாமலுக்கு கார தூக்கி கொண்டு வெளிக்கிடுவது அங்க உள்ள வீதி ஒழுங்குமுறைகள் எல்லாம ரொம்ப கடினம். அது எல்லாருக்கும் ஆகாது, தேவையில்லாமல் பிரச்சனை. அந்த தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தான் அங்க வாகனம் செலுத்தலாம் என்று தான் சொல்ல. மிக்க நன்றி ரவி பாலா, மிக அருமையா பல விடயங்களையும் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி ஜோதி, நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். நேர்கள் தொடர்ந்து 9 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: Markham & Steels Hill, Castle Rock Developments Perumayudan Vazhangum Fair Tree on the Forest Two Story Town Homes Irandu Kargal Niruthakoodiya Garage Alagana Ravine Lots Vilaigal 798888 mudal Final Phase Flexible Deposit Assignment Options Undu Innum Pala Sirappu Chalugigal Vaippai Thavaravidadheergal Vivarangalukku Abhi Amalan 416-732-1810 416-732-1810.
0: நேரம் இப்பொழுது 8:33. நவரச கவியரங்கோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எங்களோடு கலாமா இணைந்திருக்கின்றார், அவரோடு பேசலாம். இனிய வணக்கம் கலாமா.
4: வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
4: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். உங்களுடைய குரல் சற்று நீங்க, ஆமா, உடல் நலம் மென்மையா, மன்னிக்க வேண்டும்.
4: இல்லை இல்லை, நான் குழம்புக்கு போய் வந்தேனா அதுல கொஞ்சம்
0: பிரயாணம் பயணம் பண்ணினா அந்த மாதிரி வந்துவிடும் குரலும் கூட. ஆமாம் ஆமாம், மிக்க நன்றி உங்க வருகைக்கு. எப்படி உங்களுடைய யாழிசை கவித்தடாகம் நூல் வெளியீடு எல்லாமே எப்படி போச்சுது? சிறப்பாக நடைபெற்றிருக்கும் என்று நம்புகின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. ஆமாம்,
4: நன்றி அம்மா, சிறப்பாக நடைபெற்றது.
0: ஆமாம்,
4: அழகாக செய்து முடிச்சிருக்கிறோம்.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும். இப்பொழுது எங்களுக்கு என்ன கவிதையோடு வந்திருக்கிறீங்க?
4: நான் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்காக ஒரு பெண்ணிய கவி ஒன்று, தற்கொலை ஏன்ற மாதிரி ஒரு கவிதை எழுதினான்.
0: அது பற்றி அதனுடைய பின்னணி ஏதாவது சொல்லிவிட்டு அந்த கவியை கொடுப்பீங்களாமா? என்ன நடந்தது என்று
4: தெரியல. அவளை வந்து அவ வந்து அவன் எங்களோட பயணிச்ச ஒரு பிள்ளைதான், எங்களோட இலக்கிய இருந்தவாதான். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள பாக்கிக்க அவளையும் பிள்ளைகள் இருக்கலாம் போல. அவ்வளவு தூரத்துக்கு தனியா போக வேண்டிய தேவை இல்லை. பவுனியாவிலையும் போயிட்டு புலனறுவைக்கு போயிருக்கிறா. அந்த போட்டோ பார்த்து நான் அவ தூக்குல தொங்குறதெல்லாம் அவ தற்கொலை செய்யல, அது கொலை செய்யுது இருக்கணும். பின்னணியல் நிறைய இருக்குது காரணங்கள். இனி இனித்தான் மெல்ல மெல்லமா வேற முடிச்சு அளவலும் இல்லையா. இப்பவும் பெண்கள் வந்து நாங்கள் எங்கட உடல் ஆகட்டும் உயிராகட்டும் அவதானமா இருக்கணும். அத எப்படி எவ்வளவுதான் விடுதலை என்னாலும் ஆபத்து ஆபத்து தான் பெண்களுக்கு. அத உணராமல் அப்படி போனது அவள சரியான தவறா இருக்குது. அந்த இடம் முதல்ல ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம், அங்க ஏன் போனவாண்டா தெரியல அந்த இடத்துக்கு. தொடர்பு இல்லாதது போல இருக்கு. ஆனா நல்ல பிள்ளை, நல்ல ஆண்கள் என்ன தொடர்பு வச்சு கொள்றது இல்ல. அதை விட இலக்கிய சப்போர்ட் கூட எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவா. ஊழி என்ற ஒரு படம் நடிச்சவா, ஒரு நல்ல ஒரு கலைஞர், செயற்ப சமூக செயற்பாட்டாளர், அப்படி எல்லாம் செய்தவா, இங்கிலீஷ் டீச்சர் அவ.
0: எதிர்ப்பு இருந்திருக்கிறது போல இருக்குது. அப்படி அவவாக செய்யவில்லை என்று சொன்னால். ஆமாம்,
4: இல்ல இல்ல, அவ செய்யல. என்னன்னா தூக்குல தொங்கினா இல்ல அந்த நாக்கு வெளியில வரும், கண் வெளியில வரும், அப்படி ஒன்றும் இல்ல. அந்த தூக்குல தொங்குற இடம் வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு கட்டி முடிக்காத ஒரு வீட்டுல ஒரு இன்னொரு இடவழிக்குள்ள

0: வந்து அது எப்படின்றது எனக்கு போல அங்க இல்ல, அதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல. மற்றதவ அந்த கைரண்டம் வெட்டப்பட்டிருக்கு, பிளேடால வெட்டி இருக்கிறா, வெட்டி அவதான் அது அவதான் வெட்டி இருப்பா. ஆனா வெட்டி அந்த ரத்தம் வந்து அந்த துணியில பட்டிருக்க வேணுமே, அவ தன்னை தற்கொலை செய்திருந்தால் அந்த ரத்தம் பட்டிருக்க வேணும், அது எதுவுமே இல்ல. அது ஒரு மர்ம முடிச்சா இருக்குது ஏதோ அந்த புள்ள, அந்த அவன் தன்னில கவனம் எடுக்கலன்றதான் உண்மை. பற்றியும் தனக்கு பின்னால வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டு நடந்த பலவிதமான விமர்சனம்.
1: கலாமா வணக்கம். கலாமாவோடு நாங்கள் தொடர்ந்து பேசலாம் சில விளம்பரங்களை அடுத்து.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால்
3: இப்பொழுது
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
1: நேரம் இப்பொழுது 8:39. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த கவியரங்களில் நீங்கள் இணைந்து கொண்டு கவிதை பாடலாம்.

0: இப்பொழுது மறுபடியும் நாங்கள் கலாம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் கலாமா.
1: வணக்கம்.
0: ஆமாம், உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனையாக இருக்கிறது போல. மறுபடியும் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க, தொடருங்கள் உங்களுடைய கவியோடு.
1: தற்கொலைக்கு எதிரானவள் தற்கொலையில் வாய்ந்தாளா, தற்கொலையின் மர்மங்கள் தாராளமாய் முளைக்குமா, நெருப்பாட்டை கடந்து நெருஞ்சி முள்ளாகி உருக்குலைந்து கயிற்றில் உயிரை விடுவதா, சமூகத்தை செதுக்கியவள் சாவில் தஞ்சவேல் குமுகாய பரப்பு கொள்கலமா அவளுக்கு, சாவடிக்க தயங்காத சாத்தான்கள் நீடு வாழ்வதா, நாகப்புதருறையும் நச்சு பாம்புகளா, பெண்களின் வாழ்வில் அவலங்கள் நிலை கொள்வதேன், பெண்களை கொலை செய்தால் பீடுண்டோ இச்சகத்தில், நடிகையாய் நட்புறவாய் நல் ஆளுமையாய் வலம் வந்து துடிக்க துடிக்க உயிர் பதைய தூக்கிலே தொங்கியதே, அவளாத முடிச்சுகள் இவளின் மரணத்திலா, அவிழ்க்க வேண்டும் அணிதிரல் வீர் பெண்களே, செயற்பாடுகளை செம்மையாய் செதுக்கி வலம் வந்தவள் துயருறைந்து புதிராக தூக்கிலே காட்சியானாள், கலையுலகம் பிரிவு கண்டு கலங்கி நிற்கிறதே, சிலையழகாய் இருந்தவளை சிதைத்தது யாரோ, வனிதாவின் உயிரிழப்பின் வாயுரைப்பது எதுவோ, தேடுகிறோம் இனிவரும் நாட்களும் இடர் மிக வேர் பெண்களுக்கு. நன்றி. மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பொழுது.
0: உண்மைதான். தற்கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான கருத்துக்களை சொல்லிவிட்டு தானே தற்கொலை செய்வது என்பது அவருக்கு, நான் நினைக்கின்றேன், அவர் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். அவர் செய்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு தீவிரமான ஒரு மன அழுத்தமோ வாழ்க்கை பிரச்சனையோ அதுக்கான ஒரு தீர்வை கண்டடையாத பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம்.
1: இல்லதானே, படிச்ச பிள்ளையும் உண்டு, மற்றது சமூகத்தில் மூன்று நாளைக்கு முன்னந்தான் ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்திட்டு அடுத்த நிகழ்வுட தேதி எப்போன்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்கிறா.
0: ஓ, அதற்கிடையிலேயே மனம் அவ்வளவுக்கு. ஆமாம்,
1: மற்றது வந்து அவ இந்த பெண்களுடைய பிரச்சனையில நல்ல ஆணித்தரமான ஒரு பிள்ளை, தற்கொலையை விரும்ப மாட்டான், தற்கொலை கோழி இல்லைன்னு சொல்லுவா, அப்படி இருக்கக்கூடாது, எங்களை நாங்கள் செதுக்க வேணும் என்று சொல்லுவா, அப்படி எல்லாம் பிள்ளை. மற்றது இப்படிதான் ஒரு ஒரு சமையல பெண்கள் நின்று அந்த ஒரு பெண் முயற்சியெல்லாம் அந்த இடத்தை அவன் நிரப்பிக் கொள்ளுவா, அப்படி இருந்தவா. நான் பல சந்தர்ப்பத்தில் அவங்களோட பயணிச்சிருக்கிறேன். விளங்கையில இது என்ன நடந்ததுன்னு விளங்கையில
0: அவளும் துணிச்சலாகவும் எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தாலும் சில வேளைகள்லயே எப்படி சொல்றது, சில சந்தர்ப்பங்கள் மனதை சாகடிக்குன்ற பொழுது அது ஒரு விரக்தி மேலோங்கி சில வேளைகள் அந்த மாதிரி முடிவெடுக்க தோன்றும் சிலருக்கு இல்லையா? அது அப்படி இருக்கக்கூடாதுதான் கண்டிப்பா. ஆமாம்,
1: அது சரி, அப்படி இருக்கு. உண்மையில வழியில துணிச்சலா இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளுக்கு துணிச்சலா இருக்கிறவன்றது இல்ல. ஆனால் இவ வந்து அம்மாவுக்கு மூன்று டேப்லெட் கொடுத்துட்டு போயிருக்கிறா, நித்திர குலசை மூன்று கொடுத்துட்டு போயிருக்கிறா, ஒவ்வொரு நாளும் மூன்று நாள் போட சொல்லி தான் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போறேன், நாலு நாள் விட வருவேன் சொல்லி அவர் தான் வருவேன்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறா உண்டு. வந்து இந்த நிகழ்வு இப்ப அடுத்த நிகழ்வு என்று கேட்டு இருக்கிறா, அப்படியெல்லாம் மற்றதாவது படிச்ச புள்ள உலகூரம் சமூக செயற்பாட்டாளர், அவ அரசியல் ஒரு துறைக்குள்ளையும் செயலாளரா இருந்தவ. ஆனா அவ வந்து பதிவிட்ட ஒரு இறுதி கட்டத்துல இந்துபுரான்ற இதை வந்து சேர் பண்ணி இருக்கிற அந்த ரெண்டு கவிதைகளும் அவக்குள்ள இருந்து பல கதைகளை சொல்லுது. நான் அதை ஆய்வு செய்யறேன், அந்த கவிதைகளை பற்றி நான் அந்த ரெண்டு அவரி அந்த பிள்ளை போட்டுட்டு பெண்களுக்கான இவ்வளவு பொருத்தமான வரிகள் என்றதையும் அவன் அதுல போட்டு இருக்கிறப்ப, அவ்வளவு தூரம் பெண்கள்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துரு பிள்ளை இவ்வளவு தூரம் போய் மௌனியா கோவில் குளத்துல இருந்து
0: ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்குள்ள இருந்து அழுத்தி கொண்டு இருந்து இருக்கலாம் சில வேலைகள்லயே, அந்த
1: இருக்கலாம் இதுவும் இனி புறத்திருந்து பார்க்கணும், இந்த தண்டனைகள் எப்படி இருக்கும், விசாரணைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதான இதுக்கு சரி. அப்படியே செய்து கொண்டு போனா பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அப்படி அப்படியே ஒரு எனக்கும் தெரியுது, விளங்குது இல்லை, ஒன்றுமே தெரியல.
0: பிரச்சனைகள் என்று எத்தனையோ
1: போகும்.
0: விதமான பிரச்சனைகள் இருக்கும் தானே கலாமா, வாழ்வியல்ல அது அவளால ஜீரணிக்க முடியாம இருந்திருக்கமோ தெரியல. அவளுடைய ஆன்மா அமைதிக்காக நாங்க பிரார்த்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி, உங்களுடைய துயரம் புரிகிறது. அவரோடு இணைந்து பயணித்திருக்கிறீங்க நீங்களும். ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
1: நன்றி அம்மா,
0: மிக்க
1: நன்றி.
0: நன்றி, மிக்க நன்றி கலாமா, வணக்கம்.
1: நன்றி.

0: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
1: வரம் கொடுக்கும் சாமியை தரம் பார்க்காதே.
0: வரம் மறுபடியும் சொல்லுங்க.
1: வரம் கொடுக்கும் சாமியை தரம் பார்க்காதே. காதல் கவிதை சொல்லலாம் தானே?
0: தரம் பார்க்காதே என்று சொல்றீங்க. தரம் பார்ப்பது, தரம் மட்டுமல்ல, எதை பார்ப்பது உண்மையான காதல் அல்ல. சொல்லுங்க, எப்படி எழுதி இருக்கிறீங்க? ஆர்வமாக இருக்கிறேன் நானும் கேட்கறதுக்கு. சொல்லுங்க.
1: கண்ணுக்கு படாமலே சுற்றி வருபவளே, கள்ளன் போடும் முகமூடி போல் சுற்றி திரிகிறாயே. நீ என்ன கொள்ளைக்காரியா அல்லது என் தொல்லைக்காரியா? ஏன் முகத்தை மூடி சுற்றுகிறாய்? காதலனுக்கு காதலியின் அகத்தை திறப்பதுதான் வேலை. இப்பொழுது முகத்தை திறப்பதும் வேலை பலுவில்லையா? காகமும் கரையும் ஒன்று கூட நீ சற்று நின்று உரைய கூடாதா? என் தாகம் தீர மோகம் கொள்ளாது மேகம் மழை தரவில்லையா? என் சோகம் தள்ளாது நீ ஏன் தாழை வத்து இருக்கவில்லையா? வறண்ட நிலத்தில் வழை பசுமையாக்கிறது போல் உன் இரண்டு புலத்தில் நான் செழுமையாக்குவேன் என் கரம் படித்தால். வரம் கொடுக்கும் சாமியை தரம் பார்க்காதே. நிறம் கொடுக்கும் ஆசாமியும் உனக்கும் ஜுரம் கொடுப்பான் என்பதை மறந்துவிடாதே.
0: காதல் உண்மை காதல் எதுவும் பார்க்காது.
1: ஆமா,
0: மிக்க நன்றி ரமேஷ். மிக அழகான ஒரு கவிதை, மிக உருக்கமான ஒரு கவிதை.
1: நன்றி.
0: ஆமா, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோதி சாரா.
0: இனிய காலை வணக்கம் சாரா, வரவேற்கின்றேன். சொல்லுங்கள், எப்படியான ஒரு கவிதையோடு வந்திருக்கிறீங்க?
1: சின்ன கவிதை, அது காதல் கவிதை.
0: இன்றைக்கு எல்லாமே ஒரு ஒரே காதல் மயமா இருக்கு காலை பொழுதில், கேட்போம். சொல்லுங்க.
1: அப்படியா? ஓகே ஓகே,
0: சொல்லுங்க.
1: காதலே, நீ என் இதயத்தில் கவியாய் வந்து நுழைந்தாய். காதலே, நீ ஏன் என் சுவாசத்தில் காற்றாய் வந்து கலந்தாய். காதலே, நீ ஏன் என் இதயத்தில் கவியாய் வந்து நுழைந்தாய். காதலே, நீ ஏன் என் சுவாசத்தில் காற்றாய் வந்து கலந்தாய். காதலே, நீ ஏன் என் உயிரில் உயிரமாய் வந்து ஓடுகிறாய். ஏனென்றால் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க கூடாது என்றுதானே. காதலே, உன்னை என் இதயத்தின் கவிதையாய், சுவாசத்தின் ஆக்சிஜனாய், உடம்பின் உயிரமாய் காத்து பூஜிப்பேன். காதலே, உன்னை என் இதயத்தின் கவிதையாய், சுவாசத்தின் ஆக்சிஜனாய், உடம்பின் உயிரமாய் காத்து பூஜிப்பேன். நன்றி ஜோதி.
0: கண்டிப்பா. ஆகவே என்ன சொல்ல போறீங்க மேலதி அம்மா, உங்க கவிதை பற்றி?
1: இல்ல, உண்மையில காதல் என்ற அப்படி அது உண்மையான காதல் என்றால் அதை பிரிக்க முடியாது. உடம்பில் உள்ள ஆயுதத்தை உடம்பில் இருந்து பிடிக்க முடியாது. காற்றில் ஆக்சிஜன், சுவாசத்தில் இருக்கும் உடம்பில் இருக்கும் ஆக்சிஜனையும் பிடிக்க முடியாது. இதயத்தில் இருக்கும் கவிதை, இதயத்தில் இருக்கும் எண்ணங்களை எங்களை விட்டு பிரிக்க முடியாது. அது மாதிரி நீயும் நானும் ஒன்றாய் காதலா இருக்கின்றோம். அந்த மாதிரி
0: கண்டிப்பா உண்மையான ஒரு புனிதமான காதல், எந்தவித எதிர்பார்ப்புகள், சுயநலம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு மன உணர்வு, அதை யாராலும் பிரிக்க முடியாது. பொய்யான காதல் தான் பிரிந்து செல்லும். எப்படி சொல்றது, இந்த மரியாதையும் இல்லாமல், நேசிப்பு இல்லாமல் பொய்யான காதல் தூர போகக்கூடியது. ஒரு துன்பமான காலத்தில் கூட உறுதுணையாக நிற்காமல் அந்த துன்பத்துக்கு மேலே துன்பம் கொடுக்குற மாதிரி செயல்களை எல்லாம் செய்துவிடக்கூடியது அந்த மாதிரி பொய் காதல். மிக அழகான ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி சாரா உங்களுக்கு.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
4: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
0: தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: இனிய வணக்கம் ஜோதி மங்கை.
0: இனிய வணக்கம் மங்கையை அன்போடு வரவேற்கின்றேன். நீண்ட நாட்களின் பின்னர் வந்திருக்கிறீங்க கவியரங்குக்கு, மிக்க மகிழ்ச்சி. ஆமாம் ஆமாம்,
5: நன்றி. எனது கவிதை வந்து நூற்றாண்டை கடந்த இலங்கை வானொலி.
0: இலங்கை வானொலி நூற்றாண்டை கடந்த, சிறப்பு சிறப்பு, சொல்லுங்க.
5: ஆசியாவிலேயே முதலாவது தமிழ் வானொலி, நூற்றாண்டு கழித்துட்ட இலங்கை வானொலி, தென்னிந்திய திரைப்பட உலகம் பாராட்டிய முதல் வானொலி, தென்னிந்திய திரைப்பட உலகம் பாராட்டிய முதல் வானொலி நிலையம் இலங்கை வானொலியே. 100,000+ அதிக தமிழ், சிங்கள, ஆங்கில, பிறமொழி பாடல் இசைத்தட்டுக்களை கொண்ட வானொலி நிலையம் இலங்கை வானொலி மட்டுமே. நடிகர் திலகம் சிவாஜி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் அனைத்து கலைஞர்களும் போற்றி உலக புகழ் பெற்ற ஊடகம் இலங்கை வானொலி. நான் கண்ட சொர்க்கம் திரைப்படத்தில் கூட ஒலித்தது மயில்வாகனம் அவர்களின் இனிய குரல். அதன் பழைய பெருமைகளும் தமிழ் அறிவிப்பாளரின் இனிமையான குரல்களும் இன்றும் நினைவில் உள்ளன. பொங்கும் பூம்புணல், நேயர் விருப்பம், நீங்கள் கேட்டவை அன்றும் இன்றும், புதுவெள்ளம், மலர்ந்தும் மலராதவை, இசைத்தேர்தல், பாட்டுக்கு பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இன்றைய நேயர், இரவின் மடியில், பொன்மாலை பொழுது, பூவும் பொட்டும் மங்கையர் மஞ்சரி, இசையும் கதையும் தனியாத தாகம் போன்ற பல்சுவை நாடகங்களும் விளையாட்டுத்துறை போன்ற பல்கலை நிகழ்ச்சிகளும் இன்றும் நம் மனதை விட்டகலாத இனிய நினைவுகளே. ஒலிபரப்பாளர்கள் ராஜேஸ்வரி சண்முகம், நடராஜசிவம், அப்துல் ஹமீத் போன்றோர் குரல் பலரை கவர்ந்தவை. வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கருகே ஆவலுடன் குழுமியிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நண்பன் கே எஸ் ராஜா என்ற அவரது வாசகத்துக்கு இருந்த மதிப்பே தனி. இலங்கை வானொலி, குறிப்பாக அதன் வர்த்தக சேவை, தென்னிந்தியாவின் பட்டி தொட்டியை பரவி இருந்தது. தமிழகத்தின் உணவு சாலைகளிலும் வீடுகளிலும் ஒரு காலத்தில் ஒலித்தது இலங்கை வானொலி குரலே. நூற்றாண்டை கடந்த இலங்கை வானொலி சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமாக அற்புதமான ஒரு கவிதை. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த நூற்றாண்டு காக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, சிறப்பு சிறப்பு. இலங்கையில் மட்டுமில்லை, தென்னிந்தியா உட்பட தெற்காசிய நாடுகள் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த ஒரு வானொலி. அற்புதமாக அவர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தீங்க, மயில்வாகனன் இல்லையா?
5: திரைப்படத்தில் கூடியவற்றை குறிப்பிட்டிருந்தார்கள்.
0: கே எஸ் ராஜா அவர்கள், அப்துல் ஹமீத் அவர்கள் என்று சொல்லி ஒலிபரப்புத்துறை ஜாம்பவான்கள். மிக சிறப்பு. அவற்றையெல்லாம் எங்களுக்கும் தெரியப்படுத்தியமைக்க மிக்க நன்றி. உங்களுக்கு ஒரு தனித்துவமான தமிழ் உச்சரிப்பு, நேர்த்தியான உச்சரிப்பு, அவர்களுடைய உச்சரிப்பு சிறப்பு. ஆமாம், மிக்க நன்றி மங்கை அவர்களே.
5: நன்றி, நன்றி.
0: வணக்கம், வணக்கம். இப்பொழுது கீதா அம்மா அவர்கள் எங்களோடு இணைகின்றார். அவரையும் சந்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். வணக்கம் கீதா அம்மா.
6: வணக்கம், வணக்கம் ஜோதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லமாக இருக்கின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. கனேடிய பனிப்பாறையிலே மோதுகின்றது தமிழ்நாடு. அந்த சிரிப்பொலியோடு சொல்லுங்க, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீங்க நீங்க?
6: நான் நலகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பார்த்தாலே தெரியலையா நான் நலமாக இருக்கிறேன் என்று? என்னுடைய சிரிப்பே சொல்லிவிடுமே.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அந்த சிரிப்பொலி தொடரட்டும். என்ன தலைப்புலையே இன்றைக்கு கவி வழங்க போறீங்க?
6: இன்றைக்கு எல்லாரும் காதல் காதல் காதல் என்றார்கள். நான் இன்று காதல் காதல்
0: காட்டியிருக்கேன். காதல் போயின் சாதல் என்று மகாகவி பாரதியுடைய குயில் பாட்டு குயில் சொன்ன மாதிரி தான் இருக்கு இன்றைய காலை பொழுது. காதல் போயும் சாதல் என்ற மாதிரி நீங்க காதல்ல எந்த ரகம் என்ன சொல்ல போறீங்க அதுல?
6: நான் இன்று அந்த காதலுக்காக காத்திருக்கின்ற ஒரு தனிமையை பற்றி நான் இன்றைக்கு கவி பாட வந்திருக்கிறேன். எல்லாரும் காதலை அனுபவித்து காதலை பெற்றுக் கொண்டு விட்டு கவிதை பாடி இருக்கிறார்கள். நான் இப்பொழுது காதலுக்காக காத்திருக்கும் விடிய காலத்து தனிமை காதல்.
0: காதலித்து பிரிவின் பின் தனிமை அனுபவிக்கிற காதலா, இல்லை என்று சொன்ன ஒரு தலை காதல், கைகளை அந்த மாதிரி சொல்ல போறீங்களா?
6: இல்லை இல்லை இல்லை, ஒரு தலை காதல் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்பொழுதுதான் காதலை காதலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன் காதலுக்காக காத்துக்கொண்டு.
0: சரி சரி, கேட்போம். பாருங்க கீதா அம்மாக்க, அப்படி ஒரு வெக்கம் வருது, சொல்லுங்க விரைவாக செல்வோம், சொல்லுங்க. ஆமா,
6: விடியற் கால வானம் இன்னும் தன் முகத்தை துடைத்து கொண்டு தூங்கியிருக்கு. இரவின் பனித்துளிகள் மெல்ல விடைபெற என் விழியிலோ உன் நினைவுகள். தொலைவில் ஒரு குயில் குரல் திறக்க அந்த ஓசைக்குள் எங்கோ என் காதல் ராகம் ஒன்று ஒலிக்கிறது. காதல் சிறகை காற்றினில் விரித்து என் தனிமையின் சிறகுகள் உன்னை தேடி வானம் ஏறுகின்றன. இரவின் கனவு சேட்டைகள் என்னிடம் சண்டை போடுகிறது. நியாயம் சொல்ல, சூரியன் வருகிறான், நீ வருவது புதிதுதானே, என் காதலோ பழையது. தென்றல் வந்து மெதுவாக என் திரையை அசைக்க உன் மூச்சை தேடி என் நெஞ்சம் அலைப்பாகிறது. ஆகா, காப்பி கோப்பையின் நீராவியில் உன்னிழல். ஒரு கணம் சிரித்தேன், மறக்கணும், அது நீ அல்ல, என் தனிமையின் குறும்பு என்று உணர்ந்தேன். மல்லிகையின் மனம் வீசுகிறது. அது காற்றிலே வந்ததா? இல்லை இல்லை, நேற்றைய உன் கூந்தலின் மனம் அது என் நெஞ்சிலே குடிகொண்டு விட்டது. திரையை அசைந்தது என் ஜன்னலோரம். பறவைகள் ஜோடியாக, பூங்காற்று தெந்தலோடு வர, அவைகளை பார்த்து கோபம் வரவில்லை, பொறாமையும் வரவில்லை. நானும் ஒரு நாள் என்ற நம்பிக்கை. ஒவ்வொரு நொடியும் கடிகாரத்தின் என் தனிமையில் தாளம் போட்டு காட்டுகிறது. அவன் வருவானா? இதயம் பதில் சொல்லட்டும் என அனுமதி கொடுத்தேன். இதயம் சொன்னதா பதில்? காதல் இருந்தால் வருவான், என்னை தாளாட்ட வருவாளோ என்ற விடிகளின் ஏக்கம் அவன் ஒற்றை வார்த்தைக்காக காத்திருக்கிறது. நிலவே, என்னிடம் நெருங்காதே. நிலவும் மங்கிவிட, நட்சத்திரம் பணி முடிந்து சென்று விட. இப்போ ஏன் இந்த ராகம்? நிலவிடம் சொல்ல எனக்கு என்ன இருக்கு? என் இரவையே திருடியது நிலவு நீதானே. நேற்றிரவு கனவில் நீ என் அருகில் இருந்தாய், நேற்று இரவு நீ என் அருகில் இருந்தாய், விடியற் காலையிலோ தலையணை மட்டும் என் அருகில். கனவுக்கு கூட என் காதல் மீது கோபமோ? காதல் ஓவியம் போல என் நினைவு சுவரில் நீ நிறம் மங்காத ஓவியம், காலம் அழிக்க முடியாத காவியம். விடியற்கால தனிமை என்பது காதலின் முடிவல்ல, என் விடியற்கால தனிமை என்பது காதலின் முடிவல்ல, அவன் வருகைக்காக இதயம் எழுதி கொண்டிருக்கும் மௌன வரிகள். அவன் வருகைக்காக இதயம் எழுதி கொண்டிருக்கும் மௌன வரிகள், மௌன வரிகள். நன்றி.
0: காலையில் விடியற்காலையில் கண் விழித்ததும் அவனை மனசு தேடுகிறது, அப்படியா?
6: கண்டிப்பா, கண்டிப்பாக. இரவில் படுக்க செல்லும் போது கண்ட கனவுகள் எல்லாம் மாறி விடியற் காலையில் ஏதேதோ குழப்பத்தில்
0: குழம்பி தலகுல நிக்கிற மாதிரி இருக்குது. சரி, கனவுக்கு கூட இறக்கவில்லை பாருங்களேன். அவனுக்குத்தான் இறக்கவில்லையா? கனவுக்கு கூட இறக்கவில்லையா? மிக அருமையாக அதை நீங்க எடுத்தியம்பிய விதம், ஒரு நாடக கலைஞர் சொன்ன ஒப்புவித்தது மாதிரி இருந்தது. அதுக்கிடையிலே பாடல், அந்த உணர்ச்சிகளை மிக அருமையாக நீங்க வெளிப்படுத்தி இருந்தீங்க வித்தியாசமான முறையிலே. அவன் வருமா நிச்சயமாக அதிலே என்ற ஒரு கேள்வியை கேட்டு அருமையான பதில் ஒன்று சொன்னீங்க. காதல் இருந்தால் கண்டிப்பா வருவான், இல்லை என்றால் தூரம் இருந்து ரசிக்கட்டு, விட்டு விட்டு போவோம். மிக அருமை, மிகுந்த வாழ்த்துக்கள் கீதா அம்மா. உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கவிதை, அந்த நவரசங்களும் ததும்ப அந்த எங்க கவியரங்கத்துக்கு ஏற்ற வகையிலே கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி, நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி,
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது சில விளம்பரங்களை அடுத்து நாங்க குழந்தைகளை சந்திக்கலாம், பிள்ளைகளை நீங்க இணைத்துக் கொள்ளலாம் திருக்குறளோ அல்லது தமிழ் மொழி சார்ந்து ஏதாவது ஒரு விடயத்தோடு.
4: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604.
7: நகைக்கான கூடிய பெருமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: நேரம் இப்பொழுது காலை 9:08. மீண்டும் மற்றமோர் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அற்புதமான விடயங்களை இன்றைய காலை பொழுதில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொள்ள போன்றோம். அதுக்கு முன்னதாக இப்பொழுது சிறுவர்களுக்கான நேரமாக இருக்கின்றது. இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற மாணவர் யார் என்று கேட்கலாம். கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஊக்கப்படுத்தி அவர்களையும் அனுப்பி வைக்கலாம். 9:30 வரைக்கும் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயமும், திருக்குறளாக இருக்கட்டும், இதர விடயங்களாக இருக்கட்டும், மொழி சார்ந்து அவர்கள் எடுத்து வரலாம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்கள் 9:30 to 10:30 வரைக்கும் விருந்தோம்பல் என்ற அதிகாரம், தெய்வ புலவர் தந்தருளிய 9வது அதிகாரமாகிய விருந்தோம்பல் குறித்து பேச போறீங்க. புலம்பிய தேசம், அதாவது அதுலேயும் நான் ஒரு தலைப்பினை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். புலம்பெயர் வாழ்விலும் நிலைத்து நிற்கும் விருந்தோம்பல். அது இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை என்று நீங்க சொல்ல போறீங்களா? அல்லது ஆமாம், கண்டிப்பா புலம்பெயர் வாழ்விலும் கூட நம்முடைய விருந்தோம்புகின்ற தமிழர் மரபு, அந்த பாரம்பரிய பண்பாடு என்பது சிறப்பாகத்தான் இருக்கின்றது. வடிவங்கள் மாறினாலும் என்று சொல்லி பல விடயங்களை நீங்க நோக்கலாம் விருந்தோம்பல் குறித்து. இங்கும் கூட அது பற்றி பேசி பார்ப்போம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற மாணவர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஆசிரியை.
0: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சர்வேஷ் பேசுறேன் ஆசிரியை.
0: இனிய வணக்கம் சர்வேஷ், இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: நல்லா நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கின்றேன். குட்டி ஐயா சொல்லுங்க, நீங்க எத்தனையா வகுப்பு படிக்கிறீங்க? முன்னரும் வந்திருக்கிறீங்க, மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்காக சொல்வோம், சொல்லுங்க. ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க. சிறப்பு சிறப்பு. ஆமா, நன்றாக தமிழ் பேசுறீங்க. ஏற்கனவே நீங்க வந்து எங்களுக்கு பல விடயங்களை மொழி சார்ந்து சமயம் சார்ந்து எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. ஆமாம், உங்களுக்கு திருக்குறள் எப்படி பிடிக்குமா? ஆமாம், திருக்குறள் அதிகாரங்கள், பல அதிகாரங்கள் படித்திருக்கிறீங்க. சரி சரி, இப்பொழுது என்ன விடயம் சொல்ல போறீங்க? சரி சரி, சிவனடியார்கள் பற்றி சொல்ல போறீங்க. எங்களுடைய குட்டி ஐயா சொல்ல போறார். சரி சரி, நாயன்மார்கள் என்பவர்கள் சிவனடியார்கள். எப்படி, என்ன விடயம் அதிலே சொல்ல போறீங்க? 63 தனிப்பட்ட அடியார்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? கையில எடுத்து பேசுவீங்களா குட்டி ஐயா?
1: ஓகே ஆசிரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து இயற்பகை நாயனார் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் கண்ணப்ப நாயனார் சொல்ல
0: போகிறேன். யார் பற்றி சொல்ல போறீங்க?
1: நான் வந்து இயற்பகை நாயனார் பத்தியும் கண்ணப்ப நாயனாரையும் சொல்ல போகிறேன்.
0: ஆமாம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க.
1: இயற்பகை நாயனார் பத்தி சொல்ல போறேன். இயற்பகை நாயனார் பூம்புகார்ல வந்து பிறந்தாங்க. அங்க வெல்தி பீப்புள் தான் நகரத்தார். அந்த நகரத்தார் தான் வந்து சீஷோர்ல இருப்பாங்க. அது பேரு வந்து காவிரி பூம்பத்தினையும் கால் பண்ணலாம். இயற்பகை நாயனார் நீங்க என்ன கேட்டாலும் வந்து குடுத்துருவாங்க. சோ ஒரு நாள் சிவன் வந்து முனிவர் மாதிரி, பிராமின் முனிவர் மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப வந்து இயற்பகை நாயனார் பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. சிவன் வந்து முனிவர் வேஷத்துல வந்தவங்க கேட்டாங்க, எனக்கு உங்களோட மனைவி வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வித்தவுட் ஹெசிடேஷன் அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மனைவி கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு முனிவர் வந்திருக்காங்க அவங்க கூட நீங்க போகணுன்ட்டு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பும் போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கோபமா ஆயிட்டு அவங்களோட ஃபைட் பண்ண வந்தாங்க. அப்போ வந்து ஏகாபி நாயர் அவங்களோட ஸ்வாடும் ஷீல்டும் வச்சு எல்லாரையும் வந்து கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போனோன்னு எல்லா நெய்பர்ஸ்கிட்டையும் வந்து அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அந்த நெய்பர்ஸும் வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க. அதுவும் வந்து ஏகாபி நாயர் அவங்களையும் கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக் பண்ணதுக்கு அப்புறம் சாயல் கார்டன் ஒரு கார்டில் வந்து ஸ்டாப் ஆனாங்க. அப்போ வந்து இந்த சிவன் முனிவர் சொன்னாங்க, இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களும் ஓகேன்ட்டு வந்து போயிட்டாங்க. சிவன் முனிவர் இன்ட்ரெஸ்டில் போட்டவங்க நம்ம ரெண்டு பேரும் அழுகிறாங்களா இல்லை இல்லையான்னு வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போகும்போது ஓ இயற்பகை அப்படின்ட்டு வந்து ஷர்ட் பண்ணாங்க முனிவர். ஸோ வந்து அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம்னா அவங்க வாய்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவன் வந்து இல்லை. ஸோ அப்பதான் ஏகாபி நாயனார் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம வந்து சிவனோட வந்து வாக் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சிவன் அவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாங்க.
0: சிறப்பு சிறப்பு இறைவனுடைய திருவிளையாடல் விஹாரமை. வேறு கண்ணப்ப நாயனார் பற்றி வேறு என்ன சொல்ல போறீங்க குட்டியை?
1: இன்னொன்று ஏற்பாடு நாயனார் அவங்க வந்து பூச நட்சத்திரமும் தை மாசம்.
0: சரி சரி, நல்லது நல்லது. ஆமாம், இது எல்லாம் நீங்க படித்திருக்கிறீங்க. இங்க படிக்கிறீங்களா அல்லது தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வந்தீங்களா?
1: இங்கேயும் படிக்கிறேன், தமிழ்நாட்டிலையும் படிச்சுட்டு வந்திருக்கேன்.
0: படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, சரி சரி. உங்களோட அம்மா அப்பாவுக்கு நாங்கள் வாழ்த்துன்னு சொல்லணும். பிள்ளைய வந்து இந்த மாதிரி சமயத்தோடும் தமிழோடும் உங்களை கொண்டு போகிறதுக்கு மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுடைய அம்மா அப்பாக்கும் சொல்லுங்க வைக்கம். சரியா?
1: ஓகே ஆசிரியர்.
0: சரி சொல்லுங்க, கண்ணப்ப நாயனார் பற்றி வேறு என்ன சொல்ல போறீங்க?
1: சிந்தன்ட்டு காலவரிசையில வந்து பிறந்தாங்க. அவங்க வந்து ஒரு வேட்டையாடுறவங்க. ஒரு நாள் வந்து அவங்க வந்து லைக் பீஃப் பிக் எல்லாம் வந்து இல்ல பன்னிலாம் வந்து லைக் ஹண்ட் பண்ணோன்னு வேட்டையாடணோன்னு அவங்க வாக் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தாங்க. இது என்னதுன்ட்டு வந்து அவங்களோட ஹண்டர்ஸ் கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இதுதான் வந்து சிவலிங்கம், இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு சாமி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப அந்த நம்ம கட் பண்ண இல்ல வேட்டையாடின பிகு எல்லாம் வந்து கூட அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து கண்ணப்ப நாயனாருக்கு தெரியாது இல்ல திண்ணனுக்கு தெரியாது அவங்க வந்து இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கொடுத்தோன்ன அந்த வெடிகாலையில நாளைக்கு ஐயர் வந்து பார்த்தாங்க. என்ன சாமி இது அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க வந்து எனக்கு மீட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்க பிடிப்பேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த ஐயரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் மார்னிங் அந்த கண்ணக்கர் வந்துட்டு இல்ல திருமணம் வந்துட்டு அந்த பண்ணையை வந்து கட் பண்ணிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து லைக் கண்ணுல இருந்து பிளட் வந்துச்சு. ஸோ வந்து அங்க பக்கத்துல மெடிசன் ஹெர்ப் இருந்துச்சு, இல்ல வந்து பிளான்ட் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு கண்ண சிவன் சிவலிங்கம் சிவன வந்து அதை வச்சு தொடச்சாங்க. அது அப்பயும் வந்து ரெண்டு கண்ணுலயும் பிளட் ஸ்டாப் ஆகல, ஒரு கண்ண வந்து ஸ்டாப் ஆகல. அதுக்கப்புறம் வந்து கண்ணப்ப நாயனார் திண்ணன் வந்து அவங்களோட கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கண்ணும் வீடாச்சு. ஸோ இன்னொரு கண்ணும் வந்து திரும்பி கொடுத்தாங்க. அப்பதான் வந்து சிவன் வந்து அவங்க திரும்பி ரெண்டு ஐஸும் கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் காட்சி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு.
0: சரி, இதுல குட்டியா சொன்னீங்க தானே இப்பொழுது கண்ணப்பனார் கண்ணை அப்பியதால் அவருக்கு கண்ணப்பர் என்ற பெயர். கண்ணை சிவலிங்கத்தினுடைய அதாவது வலக்கண்ணில் குருதி ரத்தம் வழிவதை கண்டு அந்த மாதிரி செய்திருக்கின்ற அந்த செயல் பற்றி குட்டியையா என்ன நினைக்கிறீங்க? இந்த குட்டி இதயத்துல இருந்து என்ன பதில் வரும் அதுக்கு?
1: அவங்க நல்லது பண்ணாங்க சிவனுக்கு, லைக் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து கண்ணு வேற நம்ம சாமிக்கு தான் வந்து லைக் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம்ட்டு யோசிச்சாங்க.
0: சிவன் மீது அவ்வளவுக்கு பக்தி இருந்திருக்கிறது கண்ணப்பருக்கு, ஆனால் அந்த கண்ணை அது அது அதைத்தான் வெளிப்படுத்துது. அவ்வளவுக்கு அதீத அன்பு, அதீத காதல் இறைவன் மீது. ஆனால் அதுக்காக நாம கண்ணை எடுத்து இறைவனுக்கு நம்முடைய கண்ணை தோண்டி வைக்கிறது பற்றி குட்டியை அவர் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி வைக்கலாமா இல்லையா?
1: வைக்கலாம், ஆனா வந்து அவங்களுக்கு பக்தி நிறைய இருக்கணும் சாமி மேல.
0: ஆமா, பக்தியின் நிமித்தம் அந்த மாதிரி செய்திருக்கின்றார் என்று அந்த கதையை நாங்க படிக்கின்றோம். அதற்காக நம்முடைய கண்ணை குத்தி இறைவனுக்கு வைக்க வேண்டும் என்று இல்லை. நிச்சயமாக அப்படி நாம எங்களை அது இறைவன் மீது அன்பு இருக்க வேண்டும். அந்த மாதிரி எங்களுடைய முழுமையான அன்பை காட்ட வேணும், வணங்க வேணும். எப்பொழுதுமே கண்ணை குத்தி வைக்க வேண்டும். அது அந்த அதை உண்மை அன்பை சொல்லுது. சரியா குட்டி ஐயா? மிக்க மகிழ்ச்சி எனக்கு உங்களுடைய கதையெல்லாம் கேக்குறதுல. அதுல அவருடைய அந்த அன்பு இருக்கு தானே குட்டியையா? இப்பொழுது கண்ணப்பர் சிவலிங்கத்துக்கு அந்த கண்ணை எடுத்து தன்னுடைய கண்ணை அவருக்கு வைத்து விட்டாரு இல்லையா? அவருக்கு குருதி வருது கண்ணில இருந்து. அதை பார்த்து மணிவாசக பெருமான் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால் அது தெரியுமா உங்களுக்கு? அது படிச்சிருக்கிறீங்களா? திருவாசகத்திலே திருக்கோத்தும்பி திருப்பதிகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என்னப்பில் என்னையும் மாட்கொண்டான் என்று சொல்லி மணிவாசகர் கண்ணப்பன் ஆயனார். இப்ப நீங்க குட்டியையா சொன்ன மாதிரி அந்த கண்ணப்பருடைய கண்ணை இறைவனுக்கு அப்பியவருடைய அந்த அன்பை பற்றி மணிவாசகர் இந்த திருவாசகத்திலேயும் பாடியிருக்கிறார், புகழ்ந்து பாடியிருக்கிறார். அது மாதிரி குட்டியையாவும் இப்பொழுது கண்ணப்பர் பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கிறீங்க. சரி சரி, வேறு எந்த நாயன்மார் பற்றி எல்லாம் படிச்சு வச்சுக்கிறீங்க? எந்த நாயன்மார்கள் பற்றி, வேறு எந்த நாயன்மார்கள், சுந்தரர் பற்றி படிச்சிருக்கிறீங்களா? அப்போதி அடிகள் பற்றி ஒரு முறை எங்களுக்கு சொல்லி காட்டினீங்க.
1: காரைக்கால் அமையார், புதுநீல நக்க நாயனார், நவிநந்தி அடிகள், சம்பந்தர், கலைச்செறியார்.
0: இன்னொரு முறை நீங்க வருகின்ற பொழுது காரைக்கால் அம்மையார் பற்றி எங்களுக்கு சொல்லுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, அவரை பற்றி மட்டும் தனியாக பேசுவோம் ஒரு நாளைக்கு இல்லையா? இப்ப சொல்லுங்க, அப்ப கேட்போம் பிள்ளை தெரிந்த
1: காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு ட்ரேடர். அவங்க பிளே அவங்க வந்து பிறந்த ஊர் வந்து காரைக்கால். அவங்க வந்து சிவனுக்கு டிவோட்டி. ஸோ ஒரு நாள் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மேங்கோ வந்து வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க வந்து சிவன் கிட்ட கேட்டாங்க, எனக்கு மேங்கோ தருங்களான்ட்டு. அப்போ வந்து சிவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ போயிருந்தாங்க, திரும்பி வந்தோடனே மேங்கோ கொடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் மேங்கோ வேணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து சொன்னாங்க, சிவன் எனக்கு வந்து ஒரு டெலிஷியஸான மேங்கோ வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. சிவன் வந்து நல்ல டெலிஷியஸான வந்து ஒரு மேங்கோ கொடுத்தாங்க. சரின்ட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாங்க. எப்படி இந்த மாதிரி வந்து டெலிஷியஸான மேங்கோ வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல அப்படின்ட்டு வந்து அவங்களோட அபிலிட்டிய வந்து ஹைப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் இன்னொரு மேங்கோ கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி ஓகேன்ட்டு சிவன் கிட்ட திரும்பி கேட்டாங்க, சிவனும் கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அதனால வந்து இங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து லைக் கைலாசத்துக்கு வந்து போயிட்டு அவங்களோட இன்ஸ்டெட் வாக்கிங் கால் வச்சு வாக் பண்ணாம கால் வந்து மேல
0: தலைகீழாக நடந்து போயிருக்கிறார் சிவனட்ட.
1: ஆமா ஆமா ஸ்ரீ,
0: அருமை அருமை.
1: அதுக்கப்புறம் வந்து ஆயிட்டாங்க. சிவன் கிட்ட கேட்டாங்க என்ன வேணும், சிவன் கேட்டாங்க என்ன வேணும்ட்டு நான் பே மாதிரி ஆக்குங்க அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க. அவங்களும் ஓகேன்ட்டு பே மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்பதான் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க.
0: சிறப்பு சிறப்பு. இதுவும் அவர் காலால நடக்காமல் தலையால நடந்து இறைவனிடம் போனதும் கடவுள் மீது அவர் கிடந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு. மிக சிறப்பு. அதெல்லாம் ஞாபகம் வச்சு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க சர்வேஷ், மிக அருமையாக. குட்டியா, பெரிய புராணம் படிச்சிருக்கிறீங்களா? இதை சரி, அந்த இந்த நாயன்மார்களை பற்றி அதுலதான் இருக்குது. பெரிய புராணம் புத்தகத்தை எடுத்து பார்த்துருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறீங்களா? சர்க்குலர் பெருமான் அதுலயே மிக சிறப்பாக நாயன்மார்கள் பற்றி சொல்லி இருக்கின்ற நீங்க சொன்னெல்லாம் அங்கதான் இருக்கு, சரியா? ஆகவே நீங்க சர்க்குலர் பெருமான் எழுதிய பெரிய புராணம் அது தமிழர்களுக்கான ஒன்று, கண்டிப்பா நீங்க படிக்கணும், இவ்வளவு ஆர்வம் இருக்கு. மிக்க நன்றி குட்டியையா, மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அத்தனை ஞானமும் பெற்று நீங்க இன்னும் பல சிறப்புகள் உங்களுக்கு சேர வேண்டும் என்று நாங்க சிஎம்ஆர் வானொலி குடும்பம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த பொழுதுல குட்டியையாவினுடைய இனிமையான மழல குரல்ல இந்த விடயங்களை கேட்டதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சரியா?
1: கூப்பிட்டதுக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்யூ.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எப்ப வேண்டுமானாலும் பிள்ளை வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிற பொழுது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். இந்த காலை பொழுதிலே மிக்க நன்றி. நாங்க இன்னொரு பொழுதிலே சந்திப்போம் சர்வேஷ்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்க தமிழ், மீண்டும் சந்திப்போம்.
1: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: வாழ்க திருவள்ளுவம். மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி. எங்களுக்கு பெரிய மனமே இல்ல. மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி.
0: சரி சரி, மிக்க மிக்க நன்றி சர்வேஷ், மீண்டும் சந்திப்போம். சரி. ஆமா, குழந்தையும் கடவுளும் ஒன்று. அந்த மாதிரி அவர் அந்த காரைக்கால் அம்மையாருடைய கதையை கூட உடனே கேட்டபொழுது அவர் எல்லாம் படித்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அதில். எப்படி சொல்கிறது, காரைக்கால் அம்மையாருடைய கதை வந்து ஒரு அதீத அன்பு நிச்சயமாக. அதனால்தான் நான் அவருடைய அந்த பதில் எப்படி வரும் என்று சொல்லி கேட்டேன். அதில் கூட 12 திருமுறையிலே சர்க்குலார் பெருமான் சொல்கிறார், அதையும் சொல்லிக்கொண்டு நாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து போயிருக்கின்றார் பாருங்க, மலைக்கு ஏறி ஆண்டவனை தரிசிக்க அந்த சன்னிதானத்துக்கு. அந்த தெய்வீகம், அந்த ஆன்மீகம், அந்த பக்தி எல்லாம் இன்றைக்கு மனிதர் மத்தியிலே குறைந்து வருகின்றதையும் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த குட்டி பையன் அதையெல்லாம் நெஞ்சிலே உள்வாங்கி கொண்டு சொல்கிறது வந்து எப்பொழுதும் சிறப்பு. அவர் ஏற்கனவே வந்து பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். சிவன், இறைவன் கேட்கிறார் காரைக்கால் அம்மையாரிடம், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா, பணம் வேணுமா, சொத்து வேணுமா, எது வேணும் என்று அவர் சொல்லி இருக்கலாம், என்ன வேணும் உனக்கு கேள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், எவ்வளவுக்கு அந்த தெய்வீக காதல் இரவாத இன்ப அன்பு கேட்கின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி அவர் பணம், பொருள், சொத்து எதுவும் அவர் கேட்கவில்லை. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். முதல்லே அவர் கேட்டது இரவாத இன்ப அன்பு வேண்டும் இறைவா, அதன் பின்பு வேண்டுகிறார். என்னத்தை கேட்கிறார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். இன்னும் என்ன கேட்கிறார், பணம் கேட்கிறாரா, பொருள் கேட்கிறாரா, இல்லை இன்னும் வேண்டும். மகிழ்ந்து, நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். மிக அருமை, மிக அருமை. சர்வேஷ் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கின்றேன். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் காரைக்கால் அம்மையார் இறைவனிடம், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மானிட காதலையும் தாண்டிய ஒரு தெய்வீக காதல். அருமை, அருமை. காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நீங்களும் படியுங்க, எல்லாருமே சிறப்பு. மிக்க மிக்க நன்றி அந்த குழந்தைக்கும், அவருடைய சர்வேஸ்வர், அவர்களுடைய அம்மா அப்பா எல்லாருக்குமே மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சிஎம்ஆர் வானொலி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள்.
4: 4-1-6-700-3333
5: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
6: Elsmere Road,

திருக்குறள் திருக்குறளிலே ஐயன் வள்ளுவர் தந்தருளிய விருந்தோம்பல் என்ற அதிகாரம் 9வது அதிகாரம் குறித்து நீங்க பேசிக் கொள்ளலாம். உங்களுக்கு குரல் பாக்கள் இணைத்துக் கொள்ள விரும்பினா கண்டிப்பாக சொல்லலாம், இல்லை என்று விட்டாலும் பொதுவான ஒரு தலைப்பிலே நீங்க பேசிக் கொள்ளலாம். புலம்பியர் வாழ்விலும் நிலைத்து நிற்கும் விருந்தோம்பல் என்ற பெருமையான ஒரு தலைப்பினை தந்திருக்கிறேன். எதிர்கருத்துகளும் இருக்கலாம், அதுக்கான ஒரு சீர்திருத்த கருத்துக்களை நீங்க சொல்லலாம் எப்படி என்று சொல்லி உங்களுடைய ஆதங்கங்களை முன்வைக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இந்த காலை பொழுதில் தமிழர்களுடைய பண்பாடு குறித்து பேசுறதில் அவ்வளவு மகிழ்ச்சி. நீங்களும் அந்த மாதிரி நினைத்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க உங்கள் அனைவரையும் அன்போடும் தமிழின் பண்போடும் நாம் அழைக்கின்றோம். சர்வேஷுக்காக இந்த பாடலை கொடுத்துக்கொண்டு பெரியவர்களை சந்திக்கலாம்.

0: வணக்கம். This is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
6: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ, 416-759-2600.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
7: நேரம் இப்பொழுது 9:40. தொடர்ந்து 10:30 வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் நேயர்களே. இந்த காலை பொழுதில் நல்ல நற்சிந்தனையாக எந்த விருந்தோம்பல் குறித்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஆதங்கங்கள் இவற்றையெல்லாம் நீங்க வானொலியிலே வெளிப்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக அது கூட பலருக்குள்ளே மாற்றம், பலருக்குள்ளே நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். இப்பொழுது அக்கால விருந்தோம்பல், இக்கால விருந்தோம்பல் என்று நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி சொல்றது, ஒரு தமிழர்களுடைய உன்னத பண்பாடு இந்த விருந்தோம்பல். சங்க காலத்தில் இருந்து இந்த காலம் வரை தமிழருடைய விருந்தோம்பல் மரபு தமிழர் நாகரிகத்தினுடைய மிக பிரதான ஒரு தலையாய அடையாளங்களுள்ளே முதன்மையானது என்று சொல்லலாம் அந்த வகையில். ஆனாலும் இன்றைய விருந்தோம்பல் குறித்து உங்களுக்கு சொல்றதுக்கு பல விடயங்கள் இருக்கலாம். ஆகவே நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். இப்பொழுது எங்களோடு கலாமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை முதலிலே சந்திப்போம். வணக்கம் கலாமா.
8: வணக்கம் அம்மா.
7: இனிய வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு முதல்ல நன்றி. சொல்லுங்க. ஆமா,
8: எங்களுடைய பண்பாட்டிலே அழகழகான நிகழ்வுகள், அதுல முக்கியமானது விருந்தோம்பல் என்று சொல்லலாம். ஏனென்றால் உணவளிப்பு,
7: உணவளிப்பு. ஆமா,
8: இந்த விருந்தோம்பல் என்று சொல்ல போறது அக்கால இக்கால வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு கொண்டு போனால் அடுத்த கால எதிர்கால வாழ்க்கையை பற்றி நினைக்கும் போது அது ஜீரோவா தான் இருக்கிறது.
7: விருந்தோம்பல் இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறீங்களா?
8: விருந்தோம்பல் என்பது
7: விருந்தோம்பும் பண்பு வரும் ஒரு நவீனத்துவமாக இப்பவே மாறிவிட்டது எல்லாம். ஆமாம்.
8: ஆமாம், என்னென்று சொன்னால் நாங்கள் அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க என்று சொல்லி சொன்னால் இந்த விருந்தோம்பல்ல வந்து எல்லாமே அழகாக இருந்தது. அடுத்தவருக்கு கொடுத்துத்தான் உண்போம் என்கின்ற ஒரு நிலையில் இருந்தது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வீட்டில் சமைப்பது அடுத்த வீட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். ஏதாவது ஒன்று விசேஷமாக சமைத்து விட்டால் அதை நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம். இப்ப ஒரு பலாப்பழம் வாங்கி வந்தால் அதை வெட்டி எல்லா வீடுகளுக்கும் கொடுத்து சாப்பிடுற ஒரு வழக்கம் இருந்தது. தோசையை அப்பம் அப்படி எல்லாம் சுட்டால் ஒரு கூழ் காய்ச்சினால் கூட அயல்ல இருக்கிறவர்களுக்கு கொடுப்போம். அதை விட எங்களுடைய நெருங்கிய உறவுகள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கூட அங்கே கொண்டே கொடுத்து, இல்லை அவர்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டு, அப்படி ஒரு பழக்கம் தான் இருந்தது. ஆனால் இன்று எல்லாமே மறைவி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ அந்த வீதிக்கு வீதி முளைத்து விட்ட இந்த ரெஸ்டாரண்ட், முக்கியமா சொல்ல போனால் ரெஸ்டாரண்ட்களை நாங்கள் சொல்ல போனால், அவர்கள் ஒரு கவர்ச்சிகரமான அந்த வியாபாரத்துக்கு லாபத்தை ஈட்டுகிற தன்மையில் அவர்கள் ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களோடு இந்த அவர்கள் விருந்தோம்பல் செய்கிறார்கள். அப்படித்தான் சொல்ல, அவர்களுடைய விருந்தோம்பலுக்கு எங்களுடையவர்கள் இசைந்து விட்டார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் எல்லா விடயங்களும் இப்போது இப்போது எங்களுடையவர்களுடைய வீடுகளில் இந்த உளுத்தங்களி உளுத்தம்பிட்டு எண்ணப்பட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த எங்களை பிள்ளைகளும் தெரியாது.
7: மன்னிக்கோடு குறுக்கிடுவதற்கு, நீங்க இந்த உளுத்தங்களி பற்றி சொல்கிற பொழுது தொல்காப்பியர் கூட ஒரு திருமண விழாவில் அந்த முதலிரவு அந்த மாதிரி அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உளுத்தங்களி அதை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். அந்த செய்யுள் இருக்கின்றது. ஆமாம், பேசி
8: இருக்கின்றது. எனக்கு தெரியும் இப்படி என்னன்னு சொல்ல, திருமணமான கணவன் அந்த புதுமண தம்பதிகளுக்கு உளுத்தங்களி கொடுப்பார்கள். அவர்களே எள்ளு வாங்கி திருமணம் என்ற உடனேயே அந்த பெற்றோர் வந்து எள்ள வேண்டி எல்லாம் கழுவி காய வைத்து இடிச்சு தாங்களே உரலில் இடித்து அந்த கணவன் அந்த புதுமண தம்பதிகளுக்கு கொடுப்பார்கள். அதெல்லாம் இப்போது இல்லை. இப்போது அந்த அது அந்த எள்ளுருண்டை அந்த அந்த எள்ளு துவையல் வந்து இப்போது பல வடிவங்களில் பல சுவைகளில் வந்து விட்டது. வேறு வேறு சுவைகளில், ஆரோக்கியமற்ற சுவைகளில்
7: இப்படியெல்லாம் வண்ணமயமாக வந்துவிட்டது. ஆமா,
8: அதற்கு அந்த சுவையை அந்த காலத்து சுவையை உண்மையிலே அந்த எள்ளுப்பாவு கண்டு இருந்த அந்த சுவையை எங்கேயுமே இப்போது கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான். இப்போ நான் சொன்னது போல உளுத்தங்களியை நாங்கள் செய்து விட்டால் கூட அக்கம் பக்கங்களில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கொடுத்து தான் நாங்கள் உண்போம். தனியே நாங்கள் உண்பது இல்லை. அதனாலே வந்து ஒரு கொஞ்சமா நாங்கள் இப்போது எல்லாமே அளவுகளும் சிறுத்து விட்டது. பாத்திரங்களின் அளவுகளும் சேர்த்து விட்டது சமையலுக்குன்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் முன்னரே இப்ப காலையில தேநீர் வைப்பதாக இருந்தால் கூட பெண்கள் அதிகாலையில் எழுந்து கேட்டில்தான் அப்போ தேநீர் வைப்பார்கள். கேட்டில வடிவாக கழுவி அடுப்பில விறகு அடுப்பில வைத்து ஒரு ஆளுக்கு எல்லாம் அந்த குடும்பத்தினர்களுக்கு எல்லாம் மேலதிகமாக அந்த தேநீரை தயாரிப்பார்கள். ஏன்னா வருபவர்களுக்கெல்லாம் தேநீர் கொடுப்பார்கள். ஆனால் இப்போது அந்த வழக்கம் இல்லை. ஏன் என்று சொன்னா இப்போது முதல் தேநீர் குடிப்பவர்கள் எங்களுக்கு சுகரண்டு முதல் சொல்லி போடுவார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. அது அதை விடவும் அந்த கொடுக்கிற மனம் இல்லை இப்போது. யாருக்குமே நாங்கள் என்ற வாழ்றத விருந்தோம்பல் என்கின்ற ஒன்றை மறந்து விட்டார்கள். மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். எங்களுடையவர்கள் இந்த பண்பாடுகளை தொலைத்து விட்டார்கள். அதனால் வாழ்வியலில் சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டார்கள். அவர்கள் எப்படி இந்த பண்பாடுகளை தொலைத்தார்களோ, விருந்தோம்பலை எப்படி தொலைத்தார்களோ, அதே விருந்தோம்பலை தொலைத்தது போல அவர்கள் தங்களுடைய சந்தோஷங்களையும் பிடுங்கி எறிந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விருந்தோம்பல் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் இளையான் குடிமாற நாயனாரை நாங்கள் அங்கு நோக்கும் போது அந்த நாயனார் வந்து அந்த வேளையில் அந்த வெள்ளம் அந்த இரவு நேரம் மழை காலத்தில் விதை நெல்லை எடுத்து வந்து சமைச்சு கொடுக்கின்ற வேளையிலும் அந்த பாம்பு தூண்டிய மகனை பாய்க்குள்ள சுற்றி வைத்து விருந்தோம்பல் செய்கிறார். இது எல்லாம் இது உண்மையான கதையோ புனைகதையோ எதுவாக இருந்தாலும் அது சொல்லப்பட்டது இந்த விருந்தோம்பல் நிலைக்க வேண்டும். இந்த விருந்தோம்பல் மக்களுடைய பண்பாட்டை அடுத்தடுத்த சந்ததிக்கு எடுத்து சொல்வது என்கின்ற ஒரு துணிப்பொருள் தான் அது நடந்தது. அது நாங்கள் உண்மை போய் கப்பால் நாங்கள் பார்க்கும் போது இப்படி நாங்கள் எங்களுடைய இலக்கியங்களிலே இருக்கின்ற விருந்தோம்பல்களை பார்ப்போமாக இருந்தால் இன்று எல்லாமே இல்லை. இதற்கு முழுக்க முழுக்க சொல்வதாக இருந்தால் இன்று குடும்பங்களில் இருக்கின்றவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் நாம் உண்டு, நம்முடைய வேலைகள் உண்டு, நாம் உண்டு, எங்களுடைய உணவு உண்டு என்கின்ற நிலையில் பெற்றவர்களுக்கே உணவில்லாத நிலையில் தான் இன்று குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இது ஒரு மிக மிக வருத்தமான ஒரு காரியம். தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு உணவு கொடுக்க முடியாத அவைக்கு விருந்தோம்பல் செய்ய முடியாதவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி விருந்தோம்பல் செய்வார்கள்? பெற்றோர்களுடைய விருந்தோம்பல் என்று முதியோர் இல்லங்களிலும் தெருக்களிலும் நடைபெறுகின்றது. அது நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இந்த இடத்துல உண்மையில் நான் மிக மிக வருத்தத்தோடு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் அதே பெற்றோர்கள் தான் இவர்கள் குழந்தைகளாக இருந்த வேளையில் இவர்கள் இந்த ஒரு இப்படி ஒரு விரத நாட்கள் ஆடி அமாவாசை என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்களில் பலவிதமான கறிகளை சமைத்து விட்டு எல்லோ பிள்ளைகளையும் கொண்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் கூட்டி வந்து அந்த தந்தை இல்லாதவர்கள் அந்த தனியை தனியே இருப்பவர்கள் எங்களுடைய வீட்டில் அப்படி நடந்தது. வந்து அப்படி ஒருடமாக இருந்து சமைச்சு சாப்பிட்டு பலவிதமான கறிகள் அதோட பாயாசம் பொங்கல் வடை அப்படி என்றெல்லாம் சமைச்சு சாப்பிட்ட ஒரு காலம் போய் இன்று அந்த அந்த தனியே இருக்கிற பெற்றோருக்கு ஆடி அமாவாசைக்கு சாப்பாடு இல்ல கொடுக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
7: நிச்சயமாக
8: இது எங்கவே சொல்லுவது எங்கவே முட்டுவதுன்றதான் என்னுடைய கேள்வி. இந்த தலையை கொண்டு நாங்கள் எங்க முட்டுவது?
7: விருந்தினர்களுக்கு கொடுக்கிறோமோ இல்லையோ, பெற்ற தாய் தந்தைக்கு கொடுக்காத ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் மிக மோசமாக
8: இன்று பெற்றோருக்கு பெற்ற தாய்க்கு உணவு கொடுக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் எப்பவுமே நான் தந்தையை விட்டு தாயை நான் முன்னிலைப்படுத்துவ தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்கு அவர்கள் தான் உலகத்துக்கு கொண்டு வந்தார். இருந்தாலும் தாய் வந்து தன்னுடைய வயிற்றில் சுமந்து குருதி சிந்திய முதல் போராளி, பெண் போராளி அவர். ஆனால் இன்று எத்தனை வீடுகளில் பெற்ற தாய்மார் கண்ணீரோடு வாழ்கிறார்கள் ஒருவேளை உணவின்றி. வெட்டக்கேடு எங்களுடைய தமிழர் பண்பாடு. விருந்தோம்பலில் சிறந்த எங்களுடைய பண்பாடு என்று பெற்ற தாய் தந்தையருக்கு விருந்தோம்ப முடியாத பிள்ளைகள் வாழுகின்ற அநியாயமான ஒரு சமூகம் தான் இன்றைய சமூகம். இப்படி என்றால் அடுத்த விருந்தம்பலுக்கு நாங்கள் போக தேவையில்லை. இப்போ நாங்கள் ஓர்டர் பண்ணிவிட்டோம், எங்களுக்கு ஒரு கொண்டாட்ட நேரங்கள், நாங்கள் ஒரு சாப்பாடு ஓர்டர் பண்ணிவிட்டு அவர்கள் விருந்தம்பலில் அழகழகான அந்த பெட்டிகள் அழகழகான பாத்திரங்களில் எல்லாம் சாப்பாடு, அவர்கள் சில இடங்களில் மட்பாண்டங்களில் எல்லாம் சாப்பாடு கொண்டு வருவார்கள். அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த விருந்தோம்பல் என்பது இடம்பெயர்ந்து விட்டது. எங்கே இடம்பெயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், வீடுகளில் இருந்து உணவு விடுதிகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டது.
7: அப்ப திருவள்ளுவர் சொன்ன மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்த நோக்க குலையும் இருந்து எங்க போய்விட்டோம், உணவகங்களை நோக்கி போய்விட்டது அந்த
8: பண்பு. நான் சொல்லுவேன், நான் பயப்பட போறது இல்லை, நான் யாருக்கும் பயப்பட மாட்டார். உண்மையான பிரச்சனை இதுதான். இன்று இந்த வீடுகள் வெறுமை ஆகிவிட்டது. வீடுகளில் மகிழ்வு இல்லை, வீடுகளில் மன நோயாளிகள் வாழுகிற, வீடுகளில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் மன நோயாளிகள். அதற்கான முதலாவது காரணம் விருந்தோம்பல் இல்லை. விருந்தோம்பல் செய்தால் விருந்தோம்பல் செய்கிற வீட்டில செம்பு இருக்கும். முதலாவது செம்பு இருக்கும், செம்பு
7: தான்.
8: செம்பு வந்து நாங்கள் இணையத்துல தான் திட வேண்டி இருக்கிறது. செம்பு என்பதே வீடுகள் இல்லை. இருந்த செம்பு இருந்த காலத்தில், செம்பு பாவனையில் இருந்த காலத்தில் நீரை குடியுங்கள் என்ற பிரச்சாரம் இல்லை. அப்ப இப்போது வந்து போத்தலுக்குள் அடங்கி விட்டது நீர்.
7: உண்மை
8: செம்பு எல்லாம் அங்கேயோ போயிட்டு, எத்தனை வீடுல செம்பு இருக்குதோ எனக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைகளுக்கு செம்பு தெரியும் என்பதே தெரியாது. இப்போ நம்பிய தேசங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வளர்ப்பு பிராணிகளை தெரியாமல் விடலாம், ஆனால் இங்கிருக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியாமல் போகிறது. ஏனென்று சொன்னால் அந்த உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்கின்ற அந்த நிலையை மறந்து விட்டார்கள்.
7: சிறப்பு கலாமா, இதுல செம்பு இருக்குதோ இல்லையோ, இப்பொழுது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், அகநமந்து செய்யாள் உரையும் முகநமந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லை என்று சொல்கிறார். அதிலே அந்த செய்யாள் என்பது அந்த ஒரு சொல் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அதிலே சில திருமகள் இலக்குமி அந்த மாதிரி சொல்வார்கள். அந்த சொல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மன்னிக்கோன்னு திருவள்ளுவத்தை நான் சமயம் சார்ந்து பேசவில்லை, பொதுவாக நீங்க அந்த அந்த சொல்லுக்கு எப்படி அழுத்தம் அதுல கொடுப்பீங்க?
8: இப்ப நான் இது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். இந்த ஒவ்வொரு வீடுகளும் இன்று நீங்கள் பாருங்கள், இப்படி பாருங்கள் நீங்கள், நான் உண்மையில் நாளாந்தம் நான் என்னுடைய பயணத்தில் நான் ஒவ்வொரு மனிதரையும் மிக மிக நுணுக்கமாக நோக்குகிறேன் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வீடுகளை நான் எந்த வீட்டை போனாலும் அந்த வீட்டை முழுமையாக நான் நோக்குவேன். ஏனென்று சொன்னால் அந்த வீட்டில் மகிழ்வு இருக்கிறதா, அந்த வீட்டில் திருமகள் தங்கி இருக்கிறாளா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் பெரிய பெரிய வீடுகளை கட்டி போட்டு வீடுகளில் இருப்பதற்கு ஆட்கள் இல்லை முதலாவது. இரண்டாவது வந்து இருப்பவர்கள் கூடி கதைக்கிறார்கள் இல்லை. நிலாவை காட்டி எங்களுடைய இலக்கியங்களில் நிலா என்கின்ற ஒன்று வந்து பல இலக்கியங்களில் பல வடிவங்களில், இப்ப குழந்தைக்கு சோறு ஊட்டுவது இந்த பேரன் பேத்தி இருந்து சோறு ஊட்டுகின்ற விடயத்தில் இருந்து காதலியாக நிலாவை பார்த்த காலம் வரை இலக்கியங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று நிலாவை கூட பிள்ளைகளுக்கு காட்டுவதற்கு இல்லை. அப்ப நிலாவை காட்டி சோறு ஊட்டும் போது பக்கத்தை விட்டு பிள்ளைக்கும் அந்த பாட்டி சோறு ஊட்டுவாள். அங்கே ஒரு விருந்தாமல் இருக்கிறது, அந்த விருந்தாமல் இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது, அந்த பிள்ளையும் கற்றுக்கொள்ளுகிறது, கூடி வாழ கற்றுக்கொள்ளுகிறது, கூடி சந்தோஷம். இன்று
7: சந்தோஷம்,
8: சந்தோஷத்தை எங்கே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்? சிரிக்க மறந்து கொண்ட முகத்தின் தசைகள் எல்லாம் சுருங்கி விட்டது எல்லோருக்கும். உண்மையே உண்மை. இது இந்த நிலை எப்போது மாறும்? இப்போ வீடுகளில் திருமகள் இருக்க வேண்டும், லட்சுமி கடாட்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், முதலாவது வீடுகளில் இருப்பதை கொடுத்து நாங்களும் உண்டு, வருபவர்களுக்கும் கொடுத்து கற்றுக்கொள்ள.
7: கண்டிப்பா தாத்தா பாட்டி அம்மம்மா அம்மப்பா காலம் எல்லாம் எங்களோடு இருந்த முற்றத்துல கதை சொல்லுவதும் அந்த அந்த சிரிப்பொலி வீட்டை நிறைத்துக் கொள்ளும், இதயங்களை நிறைத்துக் கொள்ளும். இன்றைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு விதமான பிரம்மை பிடித்தவர்களாக வேக வேகமான இந்த வாழ்க்கையில சிரிப்பை முகத்துல தொலைத்து புன்னகையை தொலைத்து ஏதோ ஒரு யோசனை பிடித்தவர்களாக தான் பலருடைய முகத்தையும் பார்க்க முடிகிறது. அவ்வளவுக்கு
8: அவர்களுக்குள் மனதுக்குள் அழுத்தம் என்பதை விட அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல் என்பது இந்த மனத்தின் அந்த வலிகளோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையை உண்மையில் இது ஒரு நல்ல தலைப்பு, குறுகிய நேரம் காணாது. ஆனாலும் இந்த விடயம் வந்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்ன இந்த மனநோயாளிகளை நாளுக்கு நாள் நாங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் குடும்பங்களில், வீடுகளில். மாற்றுக்கருத்தில்லை, மனநோயாளிகள் இப்போது மனநல வைத்தியசாலைகளில் குறைவு, வீடுகளில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால்
7: மீண்டும் சந்திப்போம். சரியா சொன்னீங்க, எல்லாருக்கும் அங்க போக நேரம் இல்ல, வீட்டுல இருக்கிறாங்க. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அருமை அருமை, உங்களோட கதை கேட்கணும், நாங்க இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வணக்கம்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: நேரம் இப்பொழுது 9:55. பொறுமையோடு இவ்வளவு நேரம் திருவள்ளுவத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்க ரமேஷ், வரவேற்கிறேன் அன்போடு. விருந்தோம்பும் பண்போடு சொல்லுங்க.
9: விருந்தோம்பல்ங்கிறது தமிழர்களின் ஒரு பாரம்பரிய அடையாளம். சோ அதுலதான் இந்த உலகம் ஃபுல்லா வந்து தமிழர்களை வந்து பேசப்படுவது மெயின் ஒன்னாவது. பல குணங்கள்ல பண்புகளும் இது ஒன்று, கலாச்சார பண்புகள் ஒன்று. அது இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா வந்து சென்ற காலங்களில் இருந்த அளவுக்கு இன்று அவ்வளவா இல்லைன்னு சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த மனம் ஒன்று வேண்டும், இரண்டாவது குணம் ஒன்று வேண்டும், ரெண்டும் சேர்ந்து வந்தாதான் விருந்தமல் தவிச்சு நிற்கும். அந்த நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திண்ணையில வந்து மோரு மண் குடத்துல தண்ணி தானாக வச்சுடுவாங்க. இந்த வெயில் காலத்துல எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. சோ அந்த பக்கம் நடந்து போறவங்க இந்த தாகத்தை குடிச்சிட்டு போறதுக்கு, கேட்காம குடிச்சிட்டு போறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ரெண்டாவது
7: திண்ணை எதுவும் இல்ல,
9: திண்ணையே இல்ல, சின்னையே இல்லாம போச்சு. அதுதான் பெரிய இது. ரெண்டாவது வந்து விருந்தினர்கள் வந்தாங்களா, அந்த கலாம் சொன்ன மாதிரி ஊர்லாம் அப்பெல்லாம் இந்த முந்திரி பழம், பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் வந்து கோடை காலத்துல அளவு கலவு கொட்டி கிடக்கும். அதெல்லாம் பழிச்சு நம்ம சாப்பிட்றது இல்லாம சுத்துப்பட்டு 18 பட்டிக்கும் கொண்டு போய் சைக்கிள்லயும் கொண்டு கொடுத்துட்டு வருவோம். சோ அதே போல அங்க கிடைக்கிற பொருட்களையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. சோ இப்ப அந்த திங்க், அந்த ஒரு நினைப்பே இல்லாம போகுது. அது காலத்தின் கொடுமை, ரெண்டாவது வறட்சி, வேலை பளு, பொருளாதாரம் எல்லாம் பல வகையில சிக்கி தவிக்கிறதுனால அது வந்து பர்பஸா ஏன் நோக்கத்தோடு செய்யறதில்ல, பட் இருந்தாலும் சுயநலமும் கொஞ்சம் கலந்து போச்சு. இப்போ தமக்கு இல்லை, இப்போ தமக்கு அந்த காலத்துல வந்து நமக்கு இருக்கா நமக்கு பிள்ளைங்களுக்கும் பார்ப்பாங்க. இப்ப 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு வேணுங்கிறத சிந்திச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில போகும்போது எல்லிமா இல்ல, எதுவுமே எடுத்துட்டு போக போறது கிடையாது. ஸோ அந்த விருந்தோம்பல்ங்கிறது அது இன்னொன்னு வந்து செய்யறது, என்னதான் செய்தாலும் எது செய்யுமோ அது முகமலர்ச்சியோடும் அகமலர்ச்சியோடு செய்யணும். அதுதான் உண்மையான விருந்தோம்பல். மனசுல வந்து வந்துட்டான் கலங்கத்தால எப்ப போவான் தின்ன காலி பண்ணுவான் அப்படிங்கிற நினைச்சு செஞ்சு அது செஞ்சும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஆனா இந்த அளவுக்கு இருக்கு, அந்த குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, குறைஞ்சிதான் போயிடுச்சு. மற்றபடி இன்றும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, கனடாவிலையும் சில பேர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஊர்லயும் இருக்கு, எங்க கிராமத்துல இன்னும் இருக்கு,
7: நாட்டுலயும் இருக்கு நிறைய இருக்கு. இன்னொரு விடயம் கேட்கணும், அது அங்க போன உடனே வீட்டுல முதல் தண்ணீரும் தருவார்கள், குளிர் தண்ணீர், அதை விட குங்குமம் தருவார்கள்.
9: அது போகும்போது வந்து
7: விடுவார்கள்.
9: ஆமா, பெண்களுக்கு வந்து இங்கேயும் இருக்கு, இப்ப இங்கேயும் இருக்கு, நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா இங்கேயும் இருக்கு. சோ அது வந்து அந்த அடுத்த இருப்பா அவங்க திருமணங்களையும் அதெல்லாம் நல்ல சந்தோஷமா அந்த மனம் மலர்ச்சி இருக்கும். போகும்போது கொடுப்பாங்க பெண்களுக்கு, வரும்போது தண்ணி கொடுப்பாங்க, அப்புறங்கள் உட்காந்து அமர்ந்து பேசி அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் இருக்கு, பட் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அது மனசு முள் மனதோட செய்யும் போது அது உண்மையான விருந்தோம்பலா அது அடையாளம் கட்டப்படுது. இல்ல மனசுல ஒண்ணு இல்லாம சும்மா கையில எடுத்து கொடுக்கறது இருந்து எடுத்து கொடுக்கறது அது பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் நாங்க, ஒருத்த வந்து ஜமீன்தார் பையன், ஒருத்த விவசாயி பையன், ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு போவாங்க. இந்த அறுவடை காலத்துல வரும்போது ஆனா அந்த விவசாயி பையன் வந்து அவங்க அப்பா வந்து வீட்டுல வரவங்களுக்கு அன்பா பேசி அந்த தண்ணி தான் கொடுப்பாரு. மிஞ்சி மிஞ்சி போனா மோரும் மரத்துல இருக்க இளநீர் தான் வெட்டி கொடுப்பார். அந்த ஜமீன்தார் பையனோட அப்பா வந்து அப்படியே 10,000 நெல் அள்ளி கொடுப்பார், எள்ளு அள்ளி கொடுப்பார், கொள்ளு அள்ளி கொடுப்பார், பாத்திரம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனா அந்த விவசாய பையன் வீட்டுல எல்லாரும் பார்த்து நல்லா செழிப்போட வாழ்க, செல்வமோட வாழ்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்று சொல்லிட்டு போங்க. இந்த வீட்டுல அப்படியே கையில போட்டுட்டு அள்ளி போட்டு போயிட்டுப்பாங்க. இதை போய் அந்த ஜமீன்தார் பையனுடைய பொறுக்க முடியல. அம்மா அப்பா அள்ளி அள்ளி கொடுத்தாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, இவங்க மட்டும் சொல்லி கொடுக்குறாங்களே எல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. உடனே போய் ஒரு பெரியவர்கிட்ட முனிவர்கிட்ட போய் அந்த கோயில் வாசல் போய் முனை முறையிடுவாங்க. அப்ப அந்த கோயில் வாசல் அந்த முனிவர் சொல்லுவார், வள்ளுவர் என்ன அழகா சொல்லியிருக்கா பார், அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஒம்புவாள். நீ வந்து அகமலர்ச்சியோடு முகமலர்ச்சியோடு நீ கொடுக்கற தண்ணியை அந்த கொடுத்தாதான் அது உண்மையான விருந்தோம்பல். மகத்தில் இல்லாம கடமைக்கு கைமலர்ச்சியோடு கொடுத்தா அது உண்மையான விருந்தோம்பல் இல்ல. அந்த வீட்டுல செல்வம் தங்கள் திருமகளும் குடியிருக்க மாட்டான். சோ இதுதான் உள்ள அப்படிங்களா, நான் எங்க அப்பாட்ட போய் திருத்திக்கிறேன், நான் பதம் சொல்லிட்டு போவான். சோ இதான் உண்மையான விருந்தோம்பல்.
7: என்ன சொல்லுங்க, அந்த விருந்தோம்பல்ல அந்த முகமலர்ச்சி, அன்பு, இன்சல், சாப்பாடு குடுக்கறமோ இல்லையோ நம்ம
9: இதுதான்
7: கொடுக்கலாம், இவைதான் முக்கியமான.
9: ஆமா,
7: அதனாலே அந்த நிறைவு குரல் பாருங்க, மோப்பக்குலையும் அனிச்ச முகம் தெரிந்த
9: நோக்கக்குலையிட்டு
7: அடுத்த அதிகாரத்தை வச்சுக்கிறார். இன்சொல் இனியவை கூறலாக, இந்த அதிகாரத்துக்கு முன்னர் வச்சுக்கிறார் அன்புடைமையை. அப்ப அன்பு இன்சொல் எல்லாம்
9: அந்த வரிசை அந்த நம்ம வாழ்க்கையுடைய தத்துவப்படிதான் அவர் அதிகாரம் அமைச்சிருக்கார். ஆமா,
7: மிக்க நன்றி,
9: நன்றி, வணக்கம்,
7: மிக அருமை, மிக அருமை, நன்றி உங்களுக்கு. ஆமாம், ஆமாம், வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று சொல்கிறார். வைகளும் அதாவது நாள் தோறும் தினமும் வருபவர்களுக்கு நாங்கள் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும். விருந்தோம்பல் பெரிய 10-15 கறைகளோட சாப்பாடு போடுறதுன்னு அவர் சொல்லல, அதுக்குத்தான் நாம சொன்னோம் அன்பு இன் சொல்லுக்கோட சேர்த்து கொடுக்கறது. அது நம்மால் இயன்றது கொடுக்கின்ற பொழுது அவர்களிடம் அந்த வறுமை வந்து நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே கெட்டு போகாது. ஆகவே பசித்தவர்களுக்கு உணவளித்தல் என்பது மிக முக்கியமானது வாழ்க்கையிலே. அதை அழகாக செய்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழர்கள். இன்றைக்கு அது இப்படி இருக்கு, பேசுங்க. பொறுமையோடு காத்திருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. அடுத்த நேயர் நம்மோடு, வணக்கம்.
10: வணக்கம், காலை வணக்கம் சாரா.
7: இன்னிய காலை வணக்கம் சாரா, உங்களை வரவேற்கிறேன், சொல்லுங்கள்.
10: நன்றி, நன்றி.
7: ஆமாம்,
10: ஆமா, விருந்தோம்பல் அதாவது ஒரு குரலோட சொல்லுவோம், விருந்தோம்பு இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்வை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்று உதவுவதின் பொருட்டே ஆகும். ஆமா, நாங்க எதை சேமித்து வைத்தாலும் எதை சமைக்கும் பொழுதும் எதையும் யாராவது குடித்து சாப்பிட்டா குடித்து நாங்க இருந்தால் நல்லது திருப்தி. இப்ப வீட்டிலிருந்தே அவர்களை சேர்த்து காத்து வாழ்வதும் எல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவுவதற்கே தான். விருந்தினருக்குண்டே ஒரு வச்சிருப்பாங்க, முதல் காலத்துல எல்லாம் அவங்க வந்தா இது சமைக்கணும் அப்படி இப்படி எல்லாம். விருந்தினர் வந்தா ஓடி போய் நல்ல சாப்பாடு நல்ல அரிசி எடுத்து எல்லாம் அந்த சேமித்து வைத்ததுல இருந்து எடுத்து சமைக்கிற அந்த பழக்கம் உண்டு. அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒரு பழமொழி கூட இருக்கு
7: அந்த கால.
10: ஆமா, மருந்தே ஆயினும் விருந்தோடு. ஐயா, அது வந்து நாங்க வந்து அங்க முதல்ல எல்லாம் ஒரு நாலு வீட்டுக்கு சேர்த்தே சமைப்பார்கள். அந்த ஒரு வீட்டுல சமைக்கும் பொழுது அந்த வாசம் அடுத்த வீட்டுக்கு போகும், அங்க அந்த மாதிரி ஒரு பண்பாடு பழக்க வழக்கம் இருந்தது. அவங்க வீட்டுல என்ன சமைக்கிறது என்று இங்க தெரிஞ்சுவிடும், அடுத்த வீட்டுக்கு அந்த நாலு வீட்டுக்கு தெரிஞ்சுவிடும். அடுத்தது வந்து இந்த காலத்துல இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். முதல் காலத்து ஒப்பிட முடியாது என்று அந்த காலத்துல சனத்தொகை குறைவு அப்படி அந்த மாதிரி இருந்து. இப்ப வேளாண்மை செய்யும் பொழுது வயல்வெளியிலே அந்த வேளாண்மை முடியும் பொழுது அடுத்த வீட்டுக்கெல்லாம் குடித்து விட்டு வருவது பழக்கம் எங்களை முன்னோர்கள் செய்தார்கள். இப்ப இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப இருக்கு, இப்ப உள்ள தலைமுறைகள் நிறைய விழிப்புணர்ச்சிகள் இருக்கு, நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. அவர்கள் எத்தனையோ சமூக சேவைகளை செய்து கொண்டு அந்த விருந்தோம்பல்களை பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்று கூடல்கள் நிறைய நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இதெல்லாம் இப்ப நிறைய சோசியல் மீடியாவது சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதுனால இப்ப இல்லை என்று சொல்ல விட முடியாது. இதுக்கு இப்ப இன்றைய தலைமுறைகள் எங்களை விட பண்ற தலைமுறைகள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் சாப்பிடும் பொழுது மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், பாதையில யாராவது பசித்து நின்றிருந்த அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிவிட்டு போற தலைமுறையும் இப்போது இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவே முடியாது. ஊர்ல இருந்தாலும் இங்க இருந்தாலும் பார்த்தா அந்த ஒரு வீக்கெண்ட் வந்தா மற்றவர்களை கூப்பிட்டு ஒரு விருந்தோம்பல் படைத்து அந்த இது குறையவே இல்லை. நான் முதல் முந்தி இருந்தது இப்ப இல்லை என்று சொல்லவே முடியாது. அதுக்கு நான் 100% தடை என்றா அதே மாதிரி இருக்கு, அதை விடவும் இருக்கும் இருக்கிறது சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஜோதி,
7: மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும் அந்த அற்புதமான கருத்துக்களுக்கும். இன்னும் சந்திப்போம் சாரா.
10: நன்றி நன்றி
7: நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேர்களை நாங்கள் சந்திக்க போன்றோம். கண்டிப்பா இப்பொழுது விருந்து புறத்தை தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாட்டு அன்று அது ஒரு விருந்தோம்பலினுடைய உச்சத்தை சொல்கிறார். இப்பொழுது எப்படி என்றால் விருந்தினர்கள் வந்து வீட்டில் வெளியே இருக்கிறாங்க, நாங்கள் உள்ளே இருந்து சாப்பிடுகின்றோம். இந்த சாகா வரம் தரக்கூடிய அமிழ்தம் என்று அமிழ்தத்தை அப்படி சொல்லிக் கொள்வார்கள் இல்லையா, அந்த அமிழ்தம் கிடைத்தாலும் அதை நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பம் மட்டும் உள்ளே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது, வந்திருக்கிறவர்களுக்கும் அதனை கொடுக்க வேண்டும். சாகா அமிழ்தம் கிடைத்தாலும் தான் மட்டும் தனியாக உண்பது விரும்பத்தக்கது இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுங்க. அதுதான் திருவள்ளுவம் சொல்கிற அந்த விருந்தோம்பல். ஆகவே எப்படி பாரதி கூட சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லி. அப்படியான விருந்தோம்பும் பண்பு மற்றவர்களுக்கு கொடுத்தல் பகிர்ந்துண்ணுதல் என்பது காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று சொன்னார் திருவள்ளுவர். இன்னொரு அதிகாரத்திலே காக்கையிடம் இருக்கின்ற அந்த பண்பு மனிதனிடம் வேண்டும். இப்பொழுது அடுத்த நேர் என்ன சொல்ல போனார். வணக்கம்.
11: வணக்கம்
7: ரவிபாலா, அங்கிருந்து கொண்டு திருக்குறளுக்காக நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சொல்லுங்க.
11: வாய்ப்புக்கு நன்றி ஜோதி. ஜோதி, இந்த அறம் கொண்ட ஒரு வாழ்க்கை தத்துவம் இந்த திருக்குறள் நாங்கள் பின்பற்றினால் இந்த வாழ்க்கையின் மேன்மையை அறமா நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அதுதான் திருக்குறள் உண்மை தத்துவம். அதுல வள்ளுவர் இந்த விருந்தோம்பலையும் வந்து வச்சிருக்கிற அதிகாரமா?
7: ஆமாம் ஆமாம்.
11: அந்த முக்கியத்துவம் கருதித்தான் வள்ளுவர் வச்சிருக்கிறார். வள்ளுவர் வச்சது எல்லாமே ஒரு அரண்மனை வாழ்க்கை தான். இது விருந்தோம்பலும் அப்படித்தான். விருந்தோம்பல் எங்களுடைய தமிழருடைய பண்பாடுல கிளம்பு. அது இப்ப வடிவங்கள் மாறி இருக்கலாம் ஜோதி, வாழ்க்கை பழுக்கள் வாழ்க்கை நிமித்தங்கள் வடிவங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் உறையான இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை ஒருத்தன் விரும்பின இல்வாழ்க்கை உரம் கொண்ட இல்வாழ்க்கையிலே இந்த விருந்தினர் உபசரிக்கிறதுல அந்த இல்வாழ்க்கை தலைவனுக்கும் தலைவிக்கும் அது சார்ந்த அனைவருக்கும் ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் உண்டு வரும்.
7: அது மன்னிக்கணும், இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் எப்படி சொல்கிறார், அந்த இல்வாழ்க்கையே விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அதுக்காகத்தான், அந்த விருந்தோம்பலை செய்வதற்காகத்தான் இருந்து ஓம்பி இல்வாழ்கிறது என்று சொல்கிறார். இல் அதாவது மன்னிக்கணும் ரவிபாலா சென்று விட்டீங்க, அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
12: வணக்கம்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
12: நான் விஜி பேசுறேன்.
7: விஜி சொல்லுங்க.
12: எனக்கு வந்து ஒரு திருக்குறளா சொல்ல எடுத்துக்காட்டி சொல்ல முடியாது, ஆனா உங்களோட பொருள் உங்களோட கருத்து எனக்கு கண்டென்ட் புரிஞ்சிச்சு. நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு சொல்றேன், இப்ப தமிழர்களே உண்டான அந்த விருந்தோமல் இப்ப இல்ல அப்படின்னு நான்
7: நினைக்கிறேன்.
12: அதான் சொல்றேன், நாங்க எல்லா இப்ப டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கெட் டுகெதர் பண்றேன்னு சொல்றாங்க, அதுல ஏதாவது ஒண்ணு அவங்கள மையப்படுத்திய விஷயமா இருக்கும், இல்ல மணியை கலெக்ட் பண்றதா இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி இன்னும் கொடுக்க இருப்பாங்க எல்லாருமே அங்க ஒருவேளை சமைக்கிறவங்களதான் இருப்பாங்க. அந்த மாதிரி யாரு கணக்கு பாக்காம இப்ப நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாமா அப்படிதான் அம்மா சொல்லுவாங்க. நான் கேள்வி, ஏன் நீ அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறேன்னா, நீ பாப்பாவா இருக்கும் போது அவங்கதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எழுதப்படாத ஒரு மரபாவம். அந்த காலத்துல யாரும் படிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை, சட்டமே இல்லாம இந்த வீட்டுல இவங்களுக்கு இந்த இந்த சமயத்துல தேவைப்படும் இது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க நாங்களும் அந்த ஊர்ல அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட நைட்ல சாப்பாடு வாங்கறதுக்கு வர வர இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நாங்க சாப்பிட்ட அதே சாப்பாடுதான் கொடுக்கறதானுங்க, பழச மிச்சத்தை கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி மார்னிங் வருவாங்க, நாங்க சாப்பிடுவோம் இல்ல அந்த பழையங்கஞ்சி, அதோ பழையங்கஞ்சியோட ஊர்காவோட மாம்பழம் மாம்பழத்தோட தான் அவங்களுக்கும் கொடுக்கறது. அப்படி இருக்கிறத இல்லாத டைம்ல கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுதான் விருந்து, நிஜமான விருந்தோம். இப்ப இருக்கிறவங்க டாக்ஸ் பெனிஃபிட் காட்டுறதுக்கும் அவங்கள மையப்படுத்துறதுக்கு கொடுக்கும். அதைத்தான் அதைதான் நான் சொல்றேன், இந்த ரியலான இந்த ஸ்கூல்லயே பாருங்க, ஷேரே இல்லையே கேட்டா என்ன சொல்லுவாங்க, அலர்ஜி என்று சொல்லுவாங்க. அந்த ஒண்ட வச்ச கொண்ட பாத்தீங்கன்னா அங்க அங்க அந்த கிட்ஸுக்கு இந்த இந்த நாட்டுல எனக்கு இந்த நாடு கனடாவே எனக்கு எந்த விதத்திலுமே எல்லா விதத்திலயும் சந்தோஷம், எல்லா விதத்திலுமே எனக்கு சந்தோஷம், டாக்ஸ் கட்டுறதுல இருந்து எனக்கு எப்பயுமே எனக்கு எனக்கு கம்ப்ளைண்ட். ஆனா அந்த ஸ்கூல்ல அந்த சொல்றாங்களே அந்த கிட்ஸ ஷேர் பண்ணி சாப்பிடாதுன்னு சொல்றாங்களே, அது ஒண்ணுல மட்டும்தான் எனக்கு வந்து உடன்பாடே இல்ல. அந்த அது நானும் ஒரு ஸ்டெப் பேக் பண்றேன்னு ஓகே, அந்த ஸ்டெப் பேக் பண்றேன் ஓகே, அலர்ஜின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். ஆனா வேற மாதிரி அவங்க அதை இன்னும் பெட்டரா மென்ட் பண்ணலாம். அது வந்து இப்ப வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சா ஓகே நட்ஸ் ஃப்ரீ சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி எல்லாம் பரவாயில்ல, அந்த அதை செய்யணும் அவங்க. ஆனா அது ஃபுல்லாவே டோன்ட் ஷேர் அண்டு அது அந்த எங்க வேலை இடத்துல நாங்க விடுங்க, பெரிய வேலை இடத்துல கோஆபரேஷன்ல வேலை செய்யலாம் இல்ல வேலை செய்ய
7: மன்னிக்க வேண்டும். சில மாணவர்கள் ஒரு மயக்க நிலை வந்து கூட மயங்கி
12: சாப்பிடுவாங்க கேட்க மாட்டாங்க, ஆனா எங்களுக்கு அப்படி தோணாது சாப்பிடுறீங்களா நாங்க கேட்போம், அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. சோ அவங்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க, நம்ம கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அது இது பெரியவங்க பெரியவங்களுக்கு அலர்ஜி என்ன தெரியும் தெரியுதானே.
7: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு, நீங்க எங்களோட தொடர்ந்து இணைந்து பயணிங்க. மிக்க நன்றி உங்களை சந்தித்ததுல, மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
12: நன்றி
7: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேயர்கள் ஒரு சில நிமிடங்கள்ல செல்ல வேணும், இன்னும் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களுக்குள் இருக்கின்றன. பல நேயர்கள் இருக்கிறீங்க, அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம்.
13: வணக்கம். இது ரவிபாலா, என்னுடைய தொலைபேசி துணிக்கப்பட்ட ஜோதி.
7: நிச்சயம் பேசுங்க.
13: ஜோதி நான் அந்த இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்கள் அந்த குரல்ல ரெண்டு சொற்களை மட்டும் நான் எடுத்து காட்டுவோம் தெரியும். அந்த இல்வாழ்வு மட்டும் மற்றது வேளாண்மை, இந்த இரண்டுக்கும் பொருள் தெரிஞ்சாலும் அந்த விருந்து விருந்தோம்பின் மகத்துவம் தெரியும். ஒரு இல்வாழ்க்கை என்ற திருப்தி ஒரு ஒரு மனிதர்கள் நாங்கள் உதாரணம் ஒரு குடும்பமா இருந்தால் எங்களுடைய குடும்பத்துல விருந்தினர் வீட்டுக்கு வரும்பொழுது ஜோதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை வந்து சந்தோஷமாக பிள்ளை இதைய விட்டும் ஒருத்தர் தண்ணி கொடுப்ப ஒருத்தர் சமைப்பினம் என்ன செய்யும் ஒரு ஒரு இன்பாழ்க்கைன்ற ஒரு திருப்தியை நாங்கள் அனுபவிக்கலாம் ஜோதி. அதுதான் உண்மை. வேளாண்மை என்ற சொல்லு பாருங்க, வேளாண்மை என்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறேன். வேளாண்மை என்றவர் உழவனை எல்லாம் தானே வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அந்த அவருடைய வேளாண்மையின் பொருட்டு அந்த ஊரே வாழும், அந்த நாடே வாழும். அப்படித்தான் வீட்டுல நாங்கள் இல்வாழ்க்கை என்ற அமைப்பும் அப்படித்தான் இருக்கணும். எங்களுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், எங்கள் நாங்கள் தேடிய செல்வங்களா இருக்கட்டும், விருந்தினரை விருந்து உபசாரம் செய்கிறது அது எங்களுடைய பண்பாட்டும் மூலாதாரம். அதை நாங்கள் மேம்படுத்துவோம். சில சில வாழ்க்கை தடங்கள் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாத்திக்கொள்வோம். சில நாடுகளில் சில சட்டத்திட்டங்களை நாங்கள் மதிக்கணும். அது அது நான் எங்களுடைய சிலையாய கடமை. காரண காரணத்தையோடுதான் அந்த சட்டங்களை கொண்டிருக்கணும். அதனால மதிக்கணும். விரும்புவோம்னு ஜோதி எல்லாம் செய்ய முடியாது. சில சட்ட சிக்கல்கள், சில உடம்புல ஹெல்த்ல பிரச்சனை எல்லாம் இருக்கேன். அதுலாம் நாங்கள் பார்க்கணும். அது நாங்கள் அந்த அமைப்புக்கு நாங்கள் கட்டுப்படணும் கட்டாயம். ஆனால் எங்களுடைய தமிழர்கள் ஒரு பண்பாடு, தமிழர்களுடைய செயற்பாடு இருக்கு. அதுல விருந்தோம்ப முக்கியத்துவம், அதுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொண்டு விடப்படும் ஜோதி. நன்றி.
7: மிக அருமை, மிக அருமை, மிக நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம் ரவி பாலா.
13: நன்றி,
7: வணக்கம். கண்டிப்பா அதுல அந்த குரல்பா கூட மிக அருமை. நாம ஏற்கனவே சொல்லி இருந்தது இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. அதிலே அந்த வேளாண்மை என்ற சொல், அந்த சொல் இப்பொழுது வேளாண்மை என்ற பயிற்சிகை என்ற பொருள்ல நாம் எடுத்துக்கொள்வோம் இல்லையா? சரி, அப்படி எடுத்தாலும் பரவாயில்லை. அதுலேயும் இந்த பயிற்சிகை என்ற பொருள் எல்லாம் மட்டும் இல்லாம அந்த இடத்துல இன்னொன்றை பொருத்தி பார்க்கலாம். நாங்க மற்றவர்களுக்கு செய்கிற உதவி அந்த மாதிரி ஒரு நயம்பட அதை நாம பயன்படுத்தலாம். அதுல வேளாண்மை என்பதை இல்லறத்தினுடைய இலக்கண இந்த வேளாண்மை என்ற சொல்லை அங்கே புகுத்தி உயர்த்தி பிடித்திருக்கிறார் இந்த திருக்குறளிலே. நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் பொருள் ஈட்டுவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அந்த ஈட்டிய பொருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து சமூகத்திற்கும் நலிந்தவர்களுக்கும் ஏனியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து உதவுகின்ற அந்த மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை அந்த குறள்பா நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. இப்பொழுது நம்மோடு அடுத்த நேயர்
14: வணக்கம் ஜோதி. மங்கை
7: இனிய வணக்கம். மங்கை உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
14: நன்றி. எல்லோரும் தரத்திலே குரல்களுக்கு சொல்லிவிட்டார்கள். நான் 10 குரல்களையும் சேர்த்து ஒரு கவிதையை வைத்திருக்கின்றேன், அதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஜோதி. ஆமாம், விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. விருந்தோம்புவரது நற்பண்பால் இறைவன் துணையாக வயலில் விதப்பவை பெரும்போகமாக விளையும் என விருந்தோம்பலை மேன்மைப்படுத்துகிறார் வள்ளுவர். இல்லறம் என்பதை இனிது போற்றி வாழுதல் நல்விருந்தோம்பி நானிலம் சிறப்புற்று தலைக்கவே. விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு மருந்தானது சாகாவரம் தருவதாக இருந்தாலும் விருந்தினருக்கு கொடுக்காது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. நீண்ட வாழ்வு தரும் சொல் நெல்லிக்கனியை ஔவையார்க்கு உண்ணத்தந்தான் மனமு வந்து வள்ளல் அதியவான். வீட்டிற்கு வரும் விருந்தினரை உளமாற வரவேற்றாள் வீட்டு வாசல் வரை துன்பம் எதுவும் வருவதில்லை. முகமலர்ந்து போற்றி வரவிருந்து ஓம்பி நின்றாள் அகமகந்து அகமலர்ந்து திருமகளும் தேடி மனை புகுவாள். விருந்தினருக்கு முதலில் உணவளித்து பின் தானுண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்துக்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தி உணவளிப்பான். வந்த விருந்தினரை போற்றி மேலும் வரவிருக்கும் விருந்தினரை அவளுடன் எதிர்பார்த்து இருப்பவன் வானுலகில் தேவர்க்கு நல்ல விருந்தினராவான். விருந்தினரின் சிறப்பறிந்து உபசரித்து பார்த்திருப்போர் பெரும் ஜாக பயனதனை பெற்றிடுவர். வருந்தி சேர்த்த செல்வம் அழிந்து போகையிலே விருந்தோம்பும் யாகத்திற்கு பயன்படவில்லை என வருத்தப்பட்டு கவலையடைவார்கள். விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றோர் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவராம். அனிச்சம் என்றோர் மென்மையான மலருண்டு அதனை முகந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அன்பு விருந்தினரும் முகம் கோண நோக்கில் அகம் மிக நொந்து வாடிடுவர். இதழில் புன்னகையுடன் அனைவரையும் இன்முகம் நோக்கி வரவேற்பதே சிறப்பு. மூப்பக்குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குளையும் விருந்து. நன்றியோதி, வணக்கம்.
7: மிக அருமை. பத்து குரல் பாக்களையும் தாங்கி உங்களுடைய அந்த கவிதை மிக மிக சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க. மிக்க நன்றி மங்கை. உங்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
14: நன்றியோதி, வணக்கம்.
7: அருமை, நன்றி உங்களுக்கு. இப்பொழுது அவர் சொல்லியிருக்குன்னு பத்து குரல் பாக்களும் கவி வடிவிலே மிகச்சிறப்பு, அந்த முயற்சி கூட பாராட்டத்தக்கது. எப்பொழுதுமே இதிலே இப்பொழுது அற்புதமான மற்றொரு குரல் பாங்கி வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ ஒரு கேள்வி கேட்கின்றார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்று சொல்லி கேட்கின்ற அந்த கேள்வியுடன் கூடிய அந்த குரல் பா. மிச்சில் என்கிற பொழுது எஞ்சி இருக்கிற உணவு. இப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு எஞ்சி இருக்கிற உணவு. இப்பொழுது வீட்டில எல்லாம் அம்மாக்கள் அப்படித்தான் அதிகமாக செய்வார்கள். எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிகுதியாக இருக்கிறதான் தாங்கள் உண்பார்கள் இல்லையா? அதில் மிசைவான் என்பது உண்பவன், புலம் என்பது உங்களுக்கு தெரியும், நிலம் வயல் புலம் அந்த மாதிரி சொல்வார்கள். ஆகவே இதில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களுக்கு தாம் முதலில் உணவு கொடுக்க வேண்டும், அதுக்கு பின்பு அவர் அந்த எஞ்சியதை தான் நாம் உண்ணுவோமாக இருந்தால் அவர்களுடைய வயலிலே விதையை விதைக்காமல் நெல்மணி விதைக்காமலே தானாகவே விளைச்சல் பெருகும். அது ஒரு உயர்வாக சொல்லி இருக்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி விதைக்காமல் வளராது இருந்தாலும் அவர் அதை உயர்வுபடுத்தி சொன்னது அவ்வளவுக்கு விருந்தோம்பல் என்பது மேன்மையானது, அதனுடைய மகிமை அவர் சொல்றதுக்காக அந்த மாதிரி சொன்னார். நெல்மணி விதைக்காமலே வளரும், விளைச்சல் வரும் என்பதனை. ஆகவே மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களுடைய பசியை ஆற்றிவிட்டு நாம உண்ணுவது தான் சிறப்பு. அதில் ஒரு வினா நயத்தை அவர், அந்த ஒரு இலக்கிய உத்தியை அவர் கையாண்டு கேட்டு அந்த விருந்தோம்பல் இன்னும் சிறப்பை கொடுத்திருக்கின்றார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லும் என்ற ஒரு கேள்வி, அது ஒரு வினா உத்தி, இலக்கிய உத்தியை கையாண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது திருவள்ளுவத்திலே பல இடங்களில் பல குறிப்பாக்கள்ல இந்த மாதிரி இலக்கிய உத்திகளை வெவ்வேறு விதமாக கொடுத்து மனித மனங்களுக்குள் அந்த குறள்பாக்களை புகுத்தி இருக்கின்ற அருமை, மிக அற்புதம். நிச்சயமாக உண்மையிலேயே இந்த குறள்பா என்ன, எப்படி இப்பொழுது நாங்கள் எத்தனையோ முதலீடுகளை செய்கிறோம், அதில் முதலீடு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படி எல்லாம் செய்கிறோம். வீட்டில் அங்கே அசையும் சொத்து அசையா சொத்தன் என்ன செய்தாலும் நாங்கள் செய்கின்ற நல்ல அறங்களும் தர்ம காரியங்களும் தான் நம்முடைய எதிர்காலத்தின் உண்மையான அறுவடை விளைச்சலை நிர்ணயிக்கும் என்பது மட்டும்தான் உண்மை. நாம எங்க முதலிட்டாலும் ஒரு நல்ல தர்ம காரியங்களை நாம செய்ய வேணும். அதுல ஒன்று தான் இந்த பசித்தவர்களுக்கு உணவு அளித்தல் என்பது. இப்பொழுது கீதா அம்மா பேச போறாங்க. வணக்கம் கீதா அம்மா.
15: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
7: வணக்கம், உணர்வு பூர்வமாக இருக்கிறோம். சொல்லுங்க, மிக்க மகிழ்ச்சி. அந்த உணர்ச்சிக்கு என்ன உணர்ச்சிக்கு விட்டு நீங்க வந்துட்டீங்க, பேசுங்க.
15: விருந்தோம்பல், இப்போ விருந்தோம்பல் என்பது தமிழரினுடைய அது அடையாளத்தை குறிக்கிறது. விருந்தினரை முகமலர்ந்து வரவேற்பது என்பது ஒரு தமிழனின் மரபு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, விருந்தினரை அன்போடும் புன்னகையோடும் ஒரு நாம் வரவேற்பது ஒரு தமிழனின் பண்பு. இலையை போட்டு உணவிடுவது மட்டும் விருந்தோம்பல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதயம் திறந்து இலையை போட்டு உணவிடுவது மட்டும் விருந்தோம்பல் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதயத்தை திறந்து விருந்தோம்புவதுதான் தமிழனின் சிறந்த விருந்தோம்பல். திருவள்ளுவர் கூறும் குறளிலே நாம் பார்க்கிறோம், எல்லாரும் எல்லா குறளையும் சொல்லிவிட்டார்கள், இனி நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை, இருந்தாலும்
7: சொல்கிறேன். உங்களுடைய சிந்தனை வேறு கண்ணோட்டத்திலே அதை நீங்க பார்க்கலாம், சொல்லுங்க.
15: கண்டிப்பாக. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு, இல்லறத்தின் பெருமை என்னவென்றால் வீட்டிற்கு வரும் முதல் இல்லறம், இல்லறத்திலிருந்தே அந்த விருந்தோம்பல் தொடங்குகிறது. அந்த இல்லறத்தின் பெருமை கூடியது என்னவென்றால் வீட்டிற்கு வரும் விருந்தினரை அன்புடன் வரவேற்பது. அது வீடு சிறியதாக இருக்கிறது, வீடு பெரியதாக இருக்கிறது என்று அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சிறு வீடாக இருந்தாலும் நம்முடைய மனது பெரிதாக இருக்க வேண்டும், அதுதான் விருந்தோம்பலுக்கு அழகு. பெரிய விருந்துகளை எல்லாம் நாம் கொடுத்து வயிறார மிக அறுசுவைகளை எல்லாம் அறுசுவை விருந்துகளை படைத்து நாம் விருந்து ஓம்புவதை விட ஒரு குவளையை தண்ணீர் கொடுத்து நாம் அன்புடன் உபசரிக்கின்ற அந்த விருந்தோம்பலே மிக சிறந்தது. அது சுவையான விருந்து என்று இந்த குறளிலே ஐயன் அவர்கள் அழகாக கூறுகிறார். இந்த குறளினுடைய மைய கருத்தாக நாம் தமிழனை பார்க்கும் போது வாசலில் வந்தவர் விருந்தினர் என்றால் மனதில் இடம் கொடுத்தவர் நம் தமிழர். வாசலில் வந்தவர் விருந்தினவர் என்றால் அவர் மனதில் இடம் கொடுத்தவர் நம் தமிழர். அடுத்த குறளுக்கு போகலாம். விருந்து புறத்ததா தானுண்டா சாவா மருந்தனினும் வேண்டார்பார் என்று. விருந்தினரை வெளியில், விருந்தினரை வெளியில் வைத்து விட்டு நான் சாப்பிடுகிற அந்த உணவானது அது அமுதமாக இருந்தாலும் அது சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்னிடம் உணவு இருக்கு, என்னிடம் இருக்கிறதை நான் சாப்பிடுவேன், நான் மட்டும் சாப்பிடுவேன் என்பது அல்ல, அது தவிர்க்கப்பட வேண்டிய உணவு. என்னிடம் இருப்பதை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன், உன்னோடு சேர்ந்து நான் உண்கிறேன், நாம் சேர்ந்து உண்போம் என்று பகிர்ந்து கொடுத்து உண்பது என்பது விருந்தோம்பலை சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. இதிலே நாம் நவரச கருத்தாக இந்த குறளிலே பார்க்கும் பொழுது தட்டில் சோறு குறையலாம், ஆனால் நம் தமிழரின் இதயத்தில் அன்பு குறையக்கூடாது. தட்டிலே குறைவான சோறு போட்டாலும் அந்த அன்பு என்பது நிறைவாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் சாவா மருந்து என்ற உயர்ந்த வகை உணவானாலும் விருந்தினரை புறக்கணித்து விட்டு தனியாக உண்ண வேண்டாம் என்று மிக அழகாக திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஏழை இருவர் தம்பதிகள் வாழ்ந்தார்கள். கொஞ்சோண்டி சோறு, திடீரென்று வழிபோக்கர் ஒருவர் டப் டப்புன்னு கதவு தட்டுறாரு, கொஞ்சோண்டு சோறு. அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சோரை முழுசும் எடுத்து அந்த அந்த வழிபோக்கருக்கு கொடுத்து விட்டார்கள். கணவர் இப்படி பார்க்கிறார், அந்த அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள், அவன் பசியோடு போகக்கூடாது, நமக்கு பசி நாளையும் வரும், நாம் நாளை சாப்பிடலாம். நாம் இன்று அவனுக்கு உணவு கொடுக்காமல் அனுப்பினோம் என்றால் அவனுக்கு இந்த இரவு அவன் பட்டினியாய் கிடப்பான் என்று அந்த கணவருக்கு அழகாக எடுத்து கூறுகிறார்கள்.
7: அறிந்து அதற்கேற்ப அந்த தேவையின் மதிப்பு பசியுள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக,
15: நிச்சயமாக
7: அந்த வந்த விருந்தினரின் தகுதிக்கேற்ப அதனுடைய பயன் என்பது அமையும். கீதாம்மா, இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா?
15: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ உணவுக்காக மட்டும் நான் ஒருவர் கதவை தட்ட மாட்டார், அவர் ஒரு அன்புக்காக கூட ஒரு கதவை தட்டுவார். கதவை தட்டி நம்மளிட கேட்பவர்கள் எல்லாம் பசியோடு வருகிறவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அன்புக்காக, அன்பு என்கின்ற ஒரு வார்த்தைக்காக கூட நம் வீட்டு வாசலை தட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். விருந்து என்பது நம்ம தட்டுல பரிமாறப்படுகிற உணவு அல்ல, இதயத்திலிருந்து பரிமாறியப்படுகிற அன்புதான் முதல் விருந்தோம்பலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
7: மட்டுமல்ல அதனை ஏற்றுக்கொள்பவரும், இப்பொழுது பசியோடு வருபவர்கள் கூட அதனை எவ்வளவுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியாது. அவர்களுடைய அந்த எப்படி சொல்றது, மனப்பக்குவம் வேறுபடும் இல்லையா? சிலர் அதை அது அனுபவம் இருக்கும் உங்களுக்கு, அது எவ்வளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ற தன்மை, அதை மகிழ்வோடு அதை வாங்கி உண்டு விட்டு சொல்லிவிட்டு போகிற அந்த தன்மை எல்லாமே வேறுபடுறது தானே, மனிதருக்கு மனிதர். நிச்சயமாக அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா?
15: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்மிடம் ரெண்டு பேருக்கு உணவு இருக்கும் பொழுது நாம் அதை மன மகிழ்ச்சியோடு மூன்று பேருக்காக பிரித்து நாம் பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான விருந்தோம்பல். ஔவையார் நெடுமானஞ்சு மன்னர் வந்து அதியமானுக்கு கொடுத்த மிக அரிய வகை கனியை அவர் தான் உண்டு ஆயுள் தான் உண்டால் ஆயுள் நீளும் என்பதை மறந்து அவர் ஔவையார் நீங்கள் உண்டால் தமிழ் நீண்ட காலம் வாழும் என்று அவர் அந்த விலை உயர்ந்த கனியை ஔவையாருக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாகத்தானே நான் பார்த்திருக்கிறோம். அதே போல கடைசியாக ஒரு குறளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அனிச்ச மலர் என்பது அதை நாம் முகந்த உடனே வாடிவிடும். அது போல நம்ம வீட்டுல வருகிற விருந்தினரை நாம் முகம் சுழித்து பார்த்தால் அவரது முகம் வாடிவிடும். நாம் பரிமாறுகிற உணவு முதலில் உணவை பரிமாறுவதை விட முதலில் நாம் அவர்களுக்கு பரிமாறுவது புன்னகை என்கிற இனிப்பு. நாம் பரிந்தவர்களுக்கு தட்டில் தட்டில் தட்டில் தட்டில் முதலாவதாக இனிப்பு வைப்பதை நாம் தமிழன் மறந்துவிட்டு புன்னகையை கொடுத்தாலே அதுதான் அவர்களுக்கு உண்மையான இனிப்பு. அந்த இனிப்புக்கு சுவை வேறு எங்கும் கிடைக்காது. கண்டிப்பாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய உணவுக்கு அரு சுவைகள் எப்படி முக்கியமானதோ அதே போல விருந்தோம்பலுக்கு முக்கியமான ஆறு சுவைகள் இருக்கிறது. புன்னகை என்கிற ஒரு இனிப்பு சுவை, ஈக என்கிற ஒரு கொடை சுவை, அன்பு என்கிற ஒரு அமுத சுவை, பகிர்வு என்கிற ஒரு விருந்து சுவை, மரியாதை என்கிற ஒரு அணிகலன் சுவை, மனித நேயம் என்கிற ஒரு உயிர்ப்பு சுவை. இந்த சுவைகள் எல்லாம் கலந்திருந்தால்தான் நாம் மனிதன் தமிழ் மனிதன் ஆகிறான். நம்முடைய தமிழ் மனிதனுடைய பண்பாடு இப்படி விருந்தோம்பினால்தான் கண்டிப்பாக அந்த விருந்தில் ஒரு சுவை சுவை சுவை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வாங்குகிற சுவையே மிஞ்சின சுவை.
7: ஆமா, நிகழ்ச்சிக்கான நிறைவு நேரம் வந்துவிட்டது. அதனால் உங்களை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். மிக்க மிக்க நன்றி. மிக அருமையாக பல விடயங்களை சொல்லி இருக்கிறீங்க. இன்னொரு அதிகாரத்தோடு நாங்கள் உரையாற்றுவோம், ஆய்வு செய்வோம். மிக்க மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
15: நன்றி,
7: வணக்கம். நிச்சயமாக இந்த மாதிரி அவ சொன்னது மாதிரி வருகின்றவர்களை மனம் கோணாது, நல்ல இன்சொல் பேசி எப்பொழுதுமே அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்று சொல்லி இன்சொல்லிலே சொல்கிறார் இல்லையா. ஆகவே அவற்றை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் பேசுறதுக்கு எல்லாருக்குமே விருப்பம்தான். அதுல இன்னொரு குரல் மிக அருமையான ஒரு குரல் இருக்கின்றது. இப்பொழுது விருந்தோம்பல் என்று இந்த கடமையை செய்யாதவர்களுக்கு என்ன சொல்கிறார்? நாம செல்வத்தை பணத்தை பொருளை சேர்த்து சேர்த்து காப்பாற்றி வைத்துவிட்டு ஒரு நாளைக்கு எல்லாம் இழந்து ஆதரவற்றோம் என்று பின்பு வருந்த கூடாது. கண்டிப்பா விருந்தோம்பல் என்று அந்த கடமையை செய்பவர்களுக்கு அந்த இழப்பு என்பது கூட வராது என்பதனை மிக அருமையாக சொல்கிறார். பரிந்து ஓம்பி பற்றற்றோம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார் என்று சொல்லி மிக அருமை. இதிலே ஔவையார் கூட மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார். இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள். கணவனுக்கு வந்து அவ என்ன செய்திருக்கிறாங்க என்று சொன்னால், ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடினான் தான் என்று சொல்லி ஔவையார் கணவன் விருந்தினர் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்கிற பொழுது மனைவிக்கு போய் வீட்டுக்குள்ள சொல்கிற பொழுது அவர் ஔவையார் தான் வந்திருக்கிறார் வெளியே விருந்தினராக. கணவன் போய் மனைவிக்கு சொல்லி அவக்கு தலை இழுத்து தலையில் இருக்கிற பேன் எல்லாம் எடுத்து அவ்வளவுக்கு எல்லாம் மனைவியை மகிழ்ச்சி படுத்தி போட்டுத்தான் சொன்னா, இப்படி விருந்தினர் வந்திருக்கிறான். ஒரே அடி அடி அடியான்னு அடிச்சு கணவனை துரத்தி, அதோ பழைய முரம் சுலகு என்பது, சுலகு உங்களுக்கு தெரியும் முரம் என்பது. அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாது. பெண்களும் சரி ஆண்களும் சரி, அதிலும் விருந்தோம்பல் இல்லறத்தில் பெண்களுக்கு முதலிடம். ஆகவே அந்த மாதிரி பெண்கள் நட்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வருகிற விருந்தோம்பல், வீடு கிளீன் பண்ணல, இங்கெல்லாம் இப்போ வரக்கூடாதுன்னு நிற்கக்கூடாது. ஆகவே வருகின்றவர்களை வரவழைத்து அந்த மாதிரி விருந்தோம்புவது எப்பொழுதுமே சிறப்பு. அதை திருவள்ளுவம் மிக அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. ஆகவே செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று சொல்லி அந்த மாதிரி அற்புதமான அந்த குரல் பாவோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மற்றும் ஒரு அதிகாரத்தோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். உங்களுடைய வருகையை நாங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்க்கின்றோம். இன்றைய கூட புதிய நேயர்கள் வந்திருந்தார்கள். விஜி என்ற ஒரு நேயர் கூட வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். எஸ்டி செந்தில்நாதன் அவர்கள் உங்களை மகிழ்விப்பார். மீண்டும் சந்திப்போம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradis Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradis Selvam, 416-268-0155, 416-268-0155.
2: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.
4: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு 67 டாலர் மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
0: 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000. GTA கிரெடிட்
7: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
8: சுகந்தன் 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
10: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
11: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்? இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
15: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
16: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
15: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பெருமையுடன் வழங்கும் இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான விலைகள் 7,98,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், பிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மென்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 newhomecenter.com. ஜெயபிரமநாதன், புரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
3: சரி சரி.
7: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: பாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது
1: காமாட்சி இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும் பின் குறிப்பு தம்பி ராமகிருஷ்ணன் கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக் கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப் நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்க.

வழிந்து கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண்கா

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல்

0: நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03-416-284-7000.
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: முதல் HD தமிழ் HD. நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்ட தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தவணையை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
9: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ, 416-759-2600. 416-759-2600.
2: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் $7,98,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
10: என்ன யோசினை?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: Hi, பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
15: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
16: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
17: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
6: 416-746-2742.
7: Everything okay? No problem and did you know?
8: Bar kalamu closing da tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
8: Chellam illa da, Selvam.
7: Sari, sari.
10: Tamilan endru sollada, thalidi mirundu nillada, Dharaniyai nee vellada.
1: Thirukkural, Eeradiyal, Ulagalandha, Deivapulavanin kural kelpom.
11: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: செப்டம்பர் மாதம் 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
10: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
11: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. 416-700-3333. நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
12: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
13: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
14: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
13: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
14: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
13: சுகந்தன், 416-540-6269.
14: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
15: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
16: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
15: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட

0: 647-849-4444 647-849-4444 സ്മാർട്ട് റെസ്റ്റോറേഷൻ
1: എന്നുമാനില്ല സുമതിന്റെ വെഡിംഗ് വരുതല്ലേ
2: மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில் டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும் 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
6: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD
7: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்
8: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்
9: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை சில திட்டங்களில் 1 million வரை பெறும் வாய்ப்பு ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம் குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்
10: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம் Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
12: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000 GTA credit
13: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா மேப்பிள் க்ரோசரி தான் உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா மேப்பிள் க்ரோசரி
14: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
13: 905-417-6069
14: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம் டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca
15: 905-417-6069
16: குரல் கேட்போம்
17: அதிகாரம் 13 அடக்கம் உடைமை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. Markham & Steel Sill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest, two-story townhomes, இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ராவின் லாட்ஸ், விலைகள் $798,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட் அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4-4- HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
8: என்ன யோசினே?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை.
5: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது. நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சீமா தமிழேஸ்ரீயின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வாசிப்பது ராஜி. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் உருவச்சிலை இன்று காலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. தம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறும் எந்த ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இன்று காலை இணைய ஊடறுப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெல்வில் நகரில் உள்ள ஜூத வழிபாட்டு தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அச்சமின்றி மீண்டும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அந்த சமூகத்தினர் தயாராகியுள்ளனர். ஈரானுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு சீடனும் ஒரு புத்தரும் வந்து ஒரு வழியில் கதைத்து கொண்டு போவார்களாம். அந்த பொழுதில் வந்து சீடர் சொல்லுவாராம், தனக்கு வந்து மிகவும் கவலையாக இருக்கிறது, தன்னுடைய மனம் சரியாகவே இல்லை, தனக்கு அவ்வளோ குழப்பமாக இருக்கிறது புத்தரையன்னு சொல்லுவாராம். அதை கேட்டுக்கொண்டிருந்த புத்தர் சொல்வாராம், அப்படியா, அப்படி என்றால் நீ ஒன்று செய் என்று சொல்லுவாராம். அது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாராம். அப்பொழுது இரண்டு கற்களை எடுத்து ஒன்றை உன்னுடைய தலையிலும் ஒன்றை உன்னுடைய கைகளிலும் கொண்டு நீ காவி கொண்டு வான்னு சொல்லுவாராம். அப்பொழுது அந்த சீடனும் ஆமாம் என்று சொல்லி காவி கொண்டு வந்தாராம் அந்த புத்தருடன். வரும் வழியில் ஒரு சிறு தூரம் வந்துவிட்டு சொன்னாராம், தனக்கு பாரமாக இருக்கிறது, அந்த கற்களை எடுக்க சொல்லி சொல்லுவாராம். அதை கேட்டு அந்த புத்தரும் அந்த கற்களை எடுப்பாராம். எடுத்த பிறகு அந்த சீடன் வந்து மிகவும், அதுக்கு பிறகுதான் அந்த கற்களை எடுத்த பிறகு தன்னுடைய பாரமெல்லாம் குறைந்து நிம்மதி பெற மூச்சு விடுவாராம். இதை பார்த்து புத்தர் ஒரு பதில் கூறியிருப்பார். அதை என்னவாக இருக்கும்? உங்களுடைய சுவாரஸ்யமான பதில்களுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: சத்தியமான இப்பொழுது சீமாட்டமணேஸ்ரீயின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்ன பண்ணி நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமாக இருக்கின்றேன்.
0: நன்றி. சிரிப்பில் தெரிகிறது. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
1: இன்னைக்கு பாடல் வந்து 12B படத்தில் இருந்து கையிலையும் கல்ல கொண்டு போற எப்பவும் இதையும் இந்த பாடத்தையும் நாங்கள் தலையிலையோ கையிலோ எடுக்காம கொள்ளாம தூக்கி வீசி போட்டு போனோம் என்றால் எதையும் எங்களுக்கு பாரமாயே தெரியாது. ஒன்றையும் பிரச்சனையா இருக்க கூடாது. எல்லாத்தையும்
0: ஹர்ஷ் ராகவேந்திரா மற்றும் மகாலட்சுமியின் குரலில்.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்கள் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நன்றி.
3: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: அது போட்டும் வெள்ளிக்கிழமை எண்ணங்களில் அகமாத்தி விட்டீர்கள் நேயர்கள்.
3: வெள்ளிக்கிழமை, ஆமா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வரவில்லை.
4: இது போய் சொல்றது வேலை
3: இல்லை, உண்மைதான். நம்புங்கள், சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடு?
4: எனக்கு சுப்பிரமணியபுரம் படத்தில் இருந்து கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி எழுத்த அந்த பாட்டு.
3: நாங்க சில கதையும் கேட்டீங்களா?
4: கேட்டேன், கேட்டேன்,
3: சொல்லுங்க.
4: கடைசியா புத்தரா சொல்ற?
3: ஆமா, புத்தர் என்ன பதில் சொல்லி இருப்பார்? புத்தர புத்தர பார்த்து விட்டு என்ன சொல்லி இருப்பார்?
4: புத்தர பார்த்துட்டு சொல்லி இருப்பாரு, எப்போதும் ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை மறக்க அதை விட கொஞ்சம் பெரிய துன்பமாக இருந்த பெரிய துன்பத்தை கொடுத்தால் அந்த அந்த துன்பம் மறந்து போகும். உதாரணத்துக்கு காலில் ஒரு சிறிய காயம் வந்து விடுது, அந்த காயத்தின் வலியை நீங்க உணர்வீர்கள். ஆனால் அதை விட ஒரு பெரிய காயம் வந்து வந்தவுடன் அந்த காயம் மறந்து போடும். பெரிய காயம் தான் உங்களுக்கு வலியா இருக்கு.
3: பெரிய காயம், உண்மைதான்.
4: பெரிய காயத்துக்கு பெரிய காயம் மாறும் போது அந்த காயம் உங்களை அறியாமலே மறந்து போயிடும்.
3: அப்ப சின்ன துன்பம் வந்தாலும் பெரிய துன்பமா வர வேண்டும், அப்படியா?
4: கொஞ்சம் பெரிய துன்பமாக கொடுத்த சிறிய துன்பம் வந்து அதால் கவலைப்பட்டு கொண்டிருப்ப இருக்கு. அதை விட கொஞ்சம் பெரிய துன்பம் வந்தால் அது அந்த சிறிய துன்பம் மறந்து போடும். பெரிய துன்பம் தான் அதை மனதை அழுத்திக்
3: கொண்டிருக்கும். அப்படி பார்க்கலாம், நல்ல ஒரு வித்தியாசமான பதில் தான். பார்க்கலாம், பாடலும் கேட்டு மகிழுங்கள். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் ராஜ் மற்றும் தீபா மரியம் அவர்களுடைய குரல்.

0: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சஹாஜா
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மதங்க வைக்கின்றேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்லா மகிழ்ச்சியா இருக்கின்றோம். உங்களை அருமையான கதை கொண்டு வந்துருக்கீங்க, மிகவும் பிடிச்சு கொண்டு வந்த கதை. அதுக்கு சொல்லுவார், அவர் சொல்லுவார், புத்தர்கிட்ட சொல்லுவார், இதுல ரெண்டு கல் இருக்குது, ஒரு கல்ல எடுக்க சொல்லி அவர் ஒரு அந்த தனக்கு விருப்பம் இல்லாத கல்ல மத்த பக்கம் திருப்பி கொடுப்பாரு ரெயில. அப்ப புத்தர் அந்த கல்ல முன்னுக்கு இருக்க கல் எடுத்துருவார். எடுத்தோன்னு அந்த பல கல்லு சரியான பாரமா இருக்குன்னு புத்தரே சொல்லுவார். அப்ப சொல்லுவார், பாத்தீங்களா, நீங்களே இந்த கல்லு பாரமா இருக்குன்னு சொல்றீங்க, இது என்ன குடும்ப பொறுப்புள்ள கல்லு. அப்ப இந்த கல்ல நான் சுமந்து கொண்டு இருந்து எல்லாம் குடும்ப பொறுப்பெல்லாம் தீர்த்து வச்சுட்டேன். அப்ப இந்த கல்லை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, நீங்களே அசோக சக்கரவர்த்தி குடும்ப பிரச்சனை நாட்டு பிரச்சனை எல்லாம் பாக்காமல் நீங்களே ஓடி வந்து புத்த மரத்துல இருந்துட்டீங்க. அப்ப நீங்க திரும்பி போறது நல்ல ஒன்று சொல்லுவார். ஏதாவது கூட நாட்டிலே பிரச்சனை சீக்கலாம இருக்குது, நீங்க அந்த திருப்பி அரசாட்சி செய்யறது நல்ல மப்பதான் எங்களை ஈழ மக்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அப்ப மற்ற கல்ல நான் வச்சுக்கணும், அது காதலி வந்த கல்லு, அந்த கல்லு வச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன்.
1: நம்ம காதலி வச்சு கொடுத்த கல்லு திருப்பி கொடுக்க மாட்டேன். நன்றி. அழகான கதையும் இந்த பாடல் ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: என்ன
3: பாடல் தெரிவு?
2: பாடல் வந்து எனக்கு வெற்றி கோடை காட்டு படத்துல இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
3: கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர், நல்ல பாடல். அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
2: ஆமா, நான் கதையில கடைசி துண்டத்தான் கேட்டேன். அதனால முதல் என்னன்னு
3: தெரியவில்லை. பரவாயில்லை, எங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். முதல் கதை சொல்வதா?
2: நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு திரும்ப வரவா?
3: கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி.
3: இந்த பாடல் அனுராதா ஸ்ரீராமினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:32.

வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள்

0: தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இந்த அன்னகிளி படத்துல இருந்து, புது படம் அன்னகிளில இருந்து வாரிசன் பண்ண அந்த பாட்டு போட்டுருக்கோங்க.
1: வாரிசன் பாடிய பாடல், அந்த பாடலுடன் நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா? திருப்பி சொல்லுகிறீர்களா? சரியான கேள்வி. ஆமாம், ஒரு சீடன் ஒரு ஆள் ஒரு புத்தரை பார்க்கறதுக்கு வர நேரம் அவருக்கு வந்து முகத்துல அவ்வளவு கவலையும் மனதுல நிறைய குழப்பமா இருக்குமா. அப்ப அவர் வந்து, அப்ப சீடருக்கு படாம என்ன இவ்வளவு கவலையா இருக்கிற, என்ன ஆச்சு உன்னுடைய முகத்துல இவ்வளவு கவலை தெரிகிறது? அப்ப அதுக்கு அந்த சீடன் சொல்வராம், என்னுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்குது. எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்குதுன்னு சொல்லுவார. இதை கேட்டு புத்தர் என்ன செய்வரண்டா, ரெண்டு செங்கற்களை எடுத்து ஒன்றை அவருடைய தலையிலும் ஒன்றை அவருடைய கைகளிலும் கொடுத்து தன்னுடன் நடந்து சிறிது தூரம் வர சொல்லி சொல்லுவார். இந்த சீடனும் நடந்து வருவானாம். வரும் பொழுது பார்த்தா சீடனுக்கு அவ்வளவு களைப்பாக இருக்குமாம். அப்ப சொல்வாராம் புத்தர்கிட்ட, இந்த கற்களை எடுக்க சொல்லி சொல்லுவாராம். அப்ப புத்தரும் அந்த கற்களை எடுப்பாராம், அந்த அவருடைய தலையில இருக்கிற கற்களையும் கையில இருக்கிற கற்களையும் எடுத்து விடுவாராம். எடுத்த உடனே அவருக்கு வந்து அவ்வளவு அந்த களைப்பெல்லாம் போய் அவ்வளவு பெருமூச்சொண்டு விடுவாராம். இதை பார்த்து புத்தர் ஒரு பதில் கூறியிருப்பார். அது என்னவாக இருக்கு?
2: சொல்லியிருப்பார், உடனே நீ இந்த பிரச்சனையில கையிலையும் தலையிலையும் தூக்கி கொண்டு தெரியாத, அந்த பிரச்சனைக்கு கால் பண்றதுக்கு அது நீ பேரங்களை தூக்கி கொண்டு சந்தா போல தீர போற இல்ல, அதை இறக்கி விட்டு பாரு.
1: மறந்துடும் பிரச்சனை என்றால்
2: வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வரும், அத நாங்கள்
1: போறது
2: அங்க போய் நான் எல்லாரும் வந்து
1: கண்டிப்பா நல்ல ஒரு பதில் தான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து வாகிஷன் உடைய வரிகளில் வாகிஷன் மற்றும் கில்மிஷா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்,
4: எப்படி இருக்கீங்க? தவம்
5: நல்லா இருக்கேன். நீங்கள்?
4: நல்லா இருக்கிறேன். என்ன பாடல்?
5: பாட்டி மனசு வந்தாங்க, இலங்கையில இருக்கு, அறிவதில இருக்க படிப்போம். பாட்டி மனசு வந்த கதை,
4: பாட்டி மனசு வந்த கதை, இதற்கான பதில அப்ப சொல்லுங்க.
5: புத்தர் வந்து யாழ்ப்பாணமே இருக்கணும்.
4: நல்லது. உங்களுடைய பாடல் வேற. நன்றி.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
6: நலமா வாட்சியா இருக்கிறேன். நீங்க?
2: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
6: பாட்ஷா திரைப்படத்தில் நீ நடந்த நடையளவு.
2: உங்களோட
6: வைஃப், மற்றது கையில இருக்கிறது உங்களோட பிள்ளைகள், குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே தன்னோட ஜாயின் பண்ண சொல்லி இருப்பார்.
2: தன்னோட ஜாயின் பண்ண சொல்லி இருப்பார். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: வாசிப்பது ராஜி. மட்டக்களப்பு மயிலத்த மடு மாதவனை மேய்ச்சல் நில பகுதியில் உள்ள சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் நகருக்கு அருகில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் 90 லட்சம் ரூபாய் பணத்துடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் உட்பட 9 பேரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர். 2016 மேற்கொள்ளப்பட்ட துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கைக்கு துணிச்சலான எடுத்துக்காட்டாக அமைந்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவின் சர்வதேச கொள்கைகள் தொடர்பான முக்கிய உரையை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் நிகழ்த்தியுள்ளார். இங்கிலாந்தில் பயங்கரவாத குற்றச் செயல்களில் ஈடுபட தயாரான 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் உருவச்சிலை இன்று காலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. தம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறும் எந்தவொரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இன்று காலை இணைய ஊடறுப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெல்வில் நகரில் உள்ள ஜூத வழிபாட்டு தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அச்சமின்றி மீண்டும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அந்த சமூகத்தினர் தயாராகியுள்ளனர். ஈரானுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை இணைந்து தமிழ் எக்ஸ்பிரஸில் சிறப்பிக்கலாம். பாடல் மட்டும் கேட்டு மகளிர் விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதே ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6442-22.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு நாள் ஒரு சீடன் வந்து புத்தரை பார்ப்பதற்கு வந்தார். வரும்பொழுது அந்த சீடனுடைய முகத்தில் வந்து மனதில் அவ்வளவு கவலைகளும் அவருடைய முகத்தில் அவ்வளவு கவலைகளும் மனதில் வந்து அவ்வளவு நிறைய குழப்பங்களுமாக இருந்தது. இதை பார்த்துவிட்டு புத்தர் கேட்டாராம், என்ன உன்னுடைய முகத்தில் இவ்வளவு கவலையாக இருக்கிறாயே, என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். அதற்கு அந்த சீடன் சொன்னானாம், என் வாழ்வில் வந்து பிரச்சனைகள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நான் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எனக்கு நிம்மதி என்பதே எனக்கு இல்லை. இந்த வாழ்க்கையே எனக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னானாம். இதை கேட்ட உடனே புத்தர் சொன்னாராம், நீ வந்து ரெண்டு செங்கற்களை எடுத்து ஒன்றை அவருடைய தலையில் வைத்துவிட்டு ஒன்றை அவருடைய கைகளில் கொண்டு என்னுடன் சிறிது தூரம் நீ நடந்து வா என்று சொன்னார். இந்த சீடனும் நடந்து போய் கொண்டிருந்தானாம். போகும்பொழுது அவனுக்கு அந்த செங்கலினுடைய பாரம் வந்து தாங்காமல் சொன்னானாம், எனக்கு பாரமாக இருக்கிறது புத்தரே, எனக்கு இந்த செங்கற்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எடுத்து விடுங்கள் என்று. அப்போ புத்தரும் அந்த செங்கற்களை எடுத்து விட்டாராம். எடுத்து விட்ட உடனே அந்த சீடன் சொன்னானாம், ஆக இப்பொழுது தான் எனக்கு பாரம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டானாம். இதை பார்த்த உடனே அந்த புத்தர் ஒரு பதில் சொல்லியிருப்பார், அது என்னவாக இருக்கும்? உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-4-6-2-2-2.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கு. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியோ விரதம் கேட்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: நான் நல்ல சந்தோஷமா கூட நிகழ்ச்சியில் எடுத்து கொண்டிருந்தேன். ஏழு நாள் ரோந்துதானே பண்ண வலிக்கிறது வேலைக்கு போறதுக்கு. நான் கேட்கும் பாடல் படம் இனிக்கும் இளமை, பாட்டு மாலை மயங்கினால் இரவாகும். நான் ஒரிஜினல் கதை, நீங்கள் இந்த புத்தகத்தை கதை கொண்டாபடி அவன் சொல்றேன். இது ஒரிஜினல் 1977 நடந்தது. அப்ப நான் எனக்கு எல்லாம் ஒரு 17-18 வயது இருக்கும். அப்ப நாங்கள் பவுனியால வந்து நாங்கள் கமந்தான் செய்யறது, மழை பெய்தா தான் கமன் செய்யலாம். அப்ப சும்மா இருக்கிற நேரத்துல காட்டுல போறது, தேன் எடுக்கிறது, பேர்தே ஆடுறது, அப்படித்தான் திரிகிறோம் நாங்கள். அந்த நேரத்துல பழைய காலத்துல இருக்கிறாங்க சொல்லிச்சுன்னா அந்த காட்டுக்கெல்லாம் புத்தர் புள்ளியாரெல்லாம் இருக்க பெற்றும் காடு அது. அப்ப சொல்லிச்சுன்னா புதையல் இருக்கிறாண்டு எந்த கையால 8 கிலோ சுத்தியரால 3 புத்தரை ஒரிஞ்சி கல்லால உடைச்சி ஒரு புதையலும் இல்ல, 2 புள்ளியாரே முடச்சுனா ஒன்றுமில்ல, 3வது புள்ளியார உடைக்க சொன்னாங்க. டே டே உடைக்காடாண்டு அந்த புள்ளியார கொண்டு வந்து நான் அடையாளம் சொல்றேன். பவுனியா பாலமாட்டே ஓமந்தையில கோவில் குஞ்சுக்குள்ள முத்து மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது.
1: நல்லது நல்லது, நீங்க பாடல் பாடல் கேட்டு மகளிங்க, நாங்க சந்திப்போம். நன்றி நன்றி.
2: இல்ல அதுக்கு இது உண்மையான கதை, சத்தியமா உண்மையா நடந்தது. நான் என்ற கையா செய்து நான் 3 புத்தர் ஒருங்கி ஆகினான், 2 புள்ளியார் உடைச்சினான், புள்ளியாருக்கோ புத்தருக்கோ என்ன கண்டா வேர்க்கும்.
1: இந்த பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் SP சைலஜாவின் குரலில்.

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், காசிநாதன் கதக்கிறன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கிறேன். நம்ம வேலை செய்யறோம், சந்தோஷமா இருக்கு.
1: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: இது கமலஹாசன் நடிச்ச படம் தான், தசாவதாரம் படத்திலிருந்து. ஓம் நாராயணனும் பாட்டு போடுங்க, நல்ல பாட்டு.
1: ஆமாம், ஹமகாசன் மற்றும் மகாலட்சுமி ஐயரும் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. எத்தனை மணிக்கு இதுக்கு விட சொல்லுவீங்க?
1: நாங்கள் 9 மணிக்கு சொல்லுவோம்.
2: 9 மணிக்கு. தேங்க்யூ.
1: நன்றி.

0: ஸ்டீல் சில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 டாலர் முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மென்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை 9 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164-4642-22.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகளிடம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-6422-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சுதா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கிறேன்,
1: நீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, பாடல் தெரியும்.
2: இதுல என்னவளை படத்துல இருந்து சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையில அங்கமிங்கும் கொட்டிட்டு இந்த கேள்வி கேட்ட அந்த பாடலை
1: தேர்ந்தெடுத்தனா,
2: கேள்விக்கான பதில்
1: என்னன்னா,
2: நீ பாரங்களை தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது.
1: அவ
2: இப்ப அதை சொல்றது டிப்ரெஷன், மன அழுத்தத்தை கொண்டு காவி கொண்டு செய்யக்கூடாது. அது வந்து அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்களை திருப்பி திருப்பி அந்த காவைக்குள்ள அதுக்கு வலி கூடிக்கொண்டு வேற. நீ நடந்து முடிஞ்ச விஷயங்களை விட்டுடு. இப்ப எப்படி இந்த செங்கல்ல தூங்கி எறிஞ்ச பிறகு நாங்க நிம்மதி வந்ததோ அது மாதிரி விட்டுது. அது இப்ப இப்ப உளவியல் இதுல சொல்லிது நம்ம அப்படி இருந்தா, கவலைய கையாள தெரிய வேணுமே ஒழிய கவலைப்படுறதை ஒரு ஹேபிட் ஆக்கினா, வழக்கம் ஆக்கினா உனக்கு ஒன்றுமே ஒரு பிரச்சனையும் இல்லாட்டிலும் ஏதோ ஒன்று நினைச்சு கவலைப்படுவ. இருக்கிறதுல அடுத்த பிரச்சனை, இப்ப ஒரு பிரச்சனையை கட்டி யோசிக்கிற, அது இல்லாம போச்சுன்னா நீ அதுக்கு அடுத்த இன்னொன்று எடுத்து வச்சு கவலைப்படுவேன். வாழ்க்கையில அப்படி ஒரு கதறவே தராது.
1: என்ன கவலை ஒன்றுமே இல்லையேன்னு ஜோசித்தே ஒரு கவலை ஆயிடுவா.
2: ஒரு ஆளுக்கு ஒரு கவலையும் இல்ல, இந்த டிவிய பார்த்து டிவில வர செய்திகளை பார்த்து பார்த்து கவலைப்பட்டு ஒரு மோட்டர் பைக் விபத்துனா, ஒரு அப்ப அந்த பிள்ளைகள் இப்படி என்ன செய்யும், இப்ப படிக்கிட்டு போனவர் வீட்டை வேற இயக்கலாம், அந்த வீட்டை வேற இல்லையா இயக்கலாம், அந்த வாய்ப்பு என்ன செய்வான் அப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு ஆளுக்கு வீட்டை இருந்து வேலை இல்லாம வீட்டை இருந்து செய்தி பார்த்து கொண்டது டிப்ரெஷன் ஆகினது ஆளுக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் கிருஷ்ணராஜ் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். அளிக்கும் இந்த நேரம் 7:32.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிற மீரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க நலமாக இருக்கிறோம். சண்டே பாதி பொழுது உங்களோட போகணும்னு எழுதி வச்சாச்சு.
2: கவலையா சொல்றீங்களா இல்ல சந்தோஷமா சொல்றீங்களா?
3: சந்தோஷமா தான் சொல்றேன்.
2: சந்தோஷமா தான் சொல்றீங்களா? அப்ப ஹாப்பி தான்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் ரஹ்மானுடைய வாளியினுடைய வரிகளில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் பிரதீபா ஹவைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க பிரதீபா?
2: நல்லது. நல்ல தமயந்தி படத்துல இருந்து என்ன இது என்ன இது என்னை கொள்கிறது அந்த பாட்டு.

0: நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
1: நல்லது.
0: இணைந்து சிறப்பித்த மிக்க மிக்க நன்றி. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நல்லதம்மை இந்தி திரைப்படத்திலிருந்து ரமேஷ், விநாயகம் மற்றும் சின்மையின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மதிக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்லமா இருக்கிறேன்.
2: இரவு சாப்பாடு எல்லாம் செய்தாச்சா?
3: சாப்பிட்டாச்சு.
2: செய்து சாப்பிட்டாச்சு. நல்லது. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: இன்னைக்கு பாடல் தெரியும் கோபுர வாசல் படத்துல இருந்து, தாளாட்டும் பூங்காற்றில்.
2: தாளாட்டும் பூங்காற்றில் ஜானகி அம்மா பாடிய பாடல்.
3: ஆமா.
2: நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், ஒரு கதையும்
3: கேட்டீங்க. கேட்டோம் அதுனா என்ன, எல்லாரும் சொன்ன மாதிரி தாங்க, ரெண்டு கல் மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சுமந்தான் இருக்கிறது. கல்ல தூக்கி போட்ட மாதிரி பாரத்தையும் தூக்கி போட்டுவான்னு சொல்லிருக்கு.
2: மனதில் இருக்கும் பாரத்தையும் கல் மாதிரி தூக்கி போட்டுட வேணும்.
3: தூக்கி போட்டுட வேணும். அப்படி போட்டுட்டு கேளுமா?
2: ஆனா நாங்க சுமந்து கொண்டுதான் தெரியுறோம்.
3: பாடல்
2: கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம்.
2: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் உஷா கதக்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பொறி படத்துல இருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஜன்னலோரம், மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ பாடிய பாடல்.
4: ஆமா.
3: அந்த திரைப்படம் பார்த்தீர்களா? பொறி திரைப்படம் பார்க்கவில்லையா?
4: பார்க்கவில்லை.
3: பாருங்க, நல்ல ஒரு திரைப்படம். பாடலும் கேட்டு மகிழுங்க. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: நன்றி. இந்த பாடல் தீனாவினுடைய இசையமைப்பில், ஜுகபாரதியினுடைய வாரிகளில், மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீயின் குரலில்.